0: பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர்,
0: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: நினைக்கிறேன்
7: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இன்னைக்கு 91 போடு.
3: என்னது 90s?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: We'll be back after a short commercial break.
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566 81234.
0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: போங்க
3: சந்தோஷம்.
4: You are listening to

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், காலை நேர விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக வரலாற்றில் புதிய அத்தியாயமாக முதல் பயணிகள் ரயில் சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அபுதாபி ஃபுஜைரா இடையே எதிஹாத் ரயில் பயணிகள் சேவை இன்று தொடங்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட எதிஹாத் ரயில் பயணிகள் சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. முதற்கட்டமாக அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையேயான பயணங்கள் ஆரம்பமாகியுள்ளன. இது அமீரகத்தின் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பின் முதற்கட்டமாகும். நாடு முழுவதையும் இணைக்கும் இந்த திட்டம் 2026 செப்டம்பர் 30 முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய சேவை அமீரகத்தின் பல எமிரேட்களுக்கு இடையேயான பயணத்தை மேலும் வேகமாகவும் வசதியாகவும் நிலைத்தன்மை கொண்டதாகவும் மாற்றும் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. எதிஹாத் ரயில் நிறுவனம் 2016 முதல் சரக்கு ரயில் சேவையை இயக்கி வருகின்றது. அதன் சரக்கு ரயில் வலையமைப்பு 2023 மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் பயணிகள் ரயில் சேவை தற்போது முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரக வரலாற்றில் முதல் தேசிய பயணிகள் ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடன் இந்த வாரத்தில் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தோஹாவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இந்த மாத தொடக்கத்தில் கையெழுத்தாத புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமலாக்கல் குறித்து ஆலோசிக்க ஈரானின் நிபுணர் குழு இந்த வாரம் கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிபுணர் குழு இந்த வார இறுதிக்குள் தோஹாவுக்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமலாக்க நடைமுறைகள், தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான அம்சங்கள், இருநாடுகளின் பொறுப்புகள் மற்றும் காலக்கெடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
3: தாவிகா ஆட்சி கவிழும் என்ற முக ஸ்டாலினின் கருத்து ஏற்புடையது அல்லவென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வரும், தாவிகா ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், பழுத்த அரசியல் தலைவர், கருணாநிதி போன்ற தலை சிறந்த அரசியல் தலைவரிடம் அரசியல் பயின்றவர், ஜனநாயகத்தில் இதுபோன்ற கருத்து ஏற்புடையது அல்ல என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்ற முறையில் மு க ஸ்டாலினும் ஜனநாயகத்தின் வழி நின்று சட்டப்படி தாவிக்கு ஆட்சி நடைபெற வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும் என அவர் கூறினார். எனவே இத்தகைய கருத்துக்கள் அவரது உயரத்திற்கு பொருத்தமானது அல்ல என்று கூறினார். இதேவேளை தாவிக்கு ஆட்சி மக்கள் ஆட்சி, இது கவிழ வாய்ப்பில்லை என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தில் 77 முஸ்லிம் சமூகங்கள் OBC பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டு சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான 2 முக்கிய மசோதாக்கள் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் OBC பட்டியலில் சேர்க்கப்பட்ட 77 முஸ்லிம் சமூகங்கள் அந்த பட்டியலில் இருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டுள்ளன. மேலும் OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டு அளவு 10% 7% குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 மே மாதம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் 2011 பிறகு OBC பட்டியலில் சேர்க்கப்பட்ட பல சமூகங்களின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து உத்தரவிட்டது. தேர்தலில் வாக்கு வங்கிக்காக முஸ்லிம் சமூகங்கள் அரசியலில் கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அப்போது கடுமையாக விமர்சித்திருந்தது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது. இதன்படி 434 ரூபாயாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 414 ரூபாயாகும். அத்துடன் 407 ரூபாயாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் லீட்டரின் விலை 25 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 382 ரூபாயாகும். ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகள் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: ஷார்ஜாவில் வணிகத்துறைக்கு ஆதரவாக புதிய ஊக்கத்தொகை மற்றும் கட்டண குறைப்பு திட்டத்தை ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். ஷார்ஜா நிறைவேற்று கவுன்சில் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது ஷார்ஜாவின் பொருளாதார சூழலை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு அனுமதி புதுப்பிப்பு கட்டணத்தில் 50% குறைக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் மற்றும் அபராத தொகைகளில் 50% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு அமைப்பு சந்தா கட்டணங்களில் 50% குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகங்களுக்கான கூடுதல் கட்டணச் சலுகை பயிற்சி கட்டணத்தில் 20% குறைக்கப்பட உள்ளதாக ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு செலவு சுமை குறைந்து முதலீடு மற்றும் வணிக செயற்பாடுகள் மேலும் ஊக்குவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
4: Brought to you by Zoho.com.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெற்ற பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கிடையிலான போட்டியில் பிரேசில் வெற்றியீட்டியது. 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணி ஜப்பானை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் நெதர்லாந்து மொரோக்கோ அணிகளும் ஐவரிகோஸ் மற்றும் நோர்வே அணிகளும் பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் அணிகளும் பல பரீட்சை நடத்த உள்ளன.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
5: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்றும் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 35 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற் பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நாட்டில் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அவ்வப்போது அதிகரித்திருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் புழுதி காற்றாகவும் மாறக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே.
4: சென்னை ஈசிஆர் பாம் ஷோர், ஓஎம்ஆர் பெவர்லி ஹைட்ஸ்.
5: நம்ம விஎன்சிடி குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ஈசிஆர்ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை ஓஎம்ஆர் கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 months இஎம்ஐயும் ஃப்ரீ.
4: Meet BNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?

0: We'll be back after a short commercial break.
1: Hi Malini, I'm Krishnan. Neither
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566681234.
4: இதுக்கு மேல
5: ரொம்ப அழகான gift தான் அது.
4: உனக்கும் கூட
6: உங்க vacation shopping-க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
7: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு
8: சென்னை ECR Palm Shore,
7: இன்னொன்னு
8: OMR Beverly Heights.
7: Yes,
9: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECR-ல beach side Bali style villas and Palm Shore phase 2 உம், சென்னை OMR கேளம்பாக்கம்ல Beverly Heights phase 2 உம் grand-ஆ pre-launch பண்ண போறாங்க. இந்த ரெண்டு projects-ல எந்த villa book பண்ணாலும் 15 lakhs spot price discount, 15 years rental and maintenance free offer, and kudaway first 12 months ku EMI free.
10: Meet VNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Burjman. Call 0547673111, 0547673111. Neenga mudivu pannunga, ECR beach side la villa venuma illa OMR city side la villa venuma?

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: போங்க
3: சந்தோஷம்.
4: Meet BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
5: செழித்தையும் தமிழே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். போங்க கூடவே Meet BNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: நைக்கனா 91 போடு. என்னது?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
3: சென்னை ECR பாம் ஷோர், OMR பெவர்லி ஹைட்ஸ்.
4: எஸ் நம்ம VNCT குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைடு பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI ஃப்ரீ.
3: Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா? சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566-81234.
3: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
5: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
6: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
7: 100 பாட்டு பாட்டு.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
2: சென்னை ECR பாம் ஷோர், OMR பெவர்லி ஹைட்ஸ்.
3: எஸ் நம்ம VNCT குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI யும் ஃப்ரீ.
2: Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR beach side ல வில்லா வேணுமா இல்ல OMR city side ல வில்லா வேணுமா?

0: ஓகே ஓகே, இது முக்கியமான ஒன் ஹவர் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் எவ்ரி சாட்டர்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இந்த டைமுங்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் ஹவர். நீங்கள் எந்த டேயில் கேட்டாலும் சரி அந்த டே வந்து உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். எனிவேஸ் கைஸ், உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து இந்நேரம் காலையாக இருக்கலாம். ஸோ சந்தோஷம் தான், வெல்கம் பேக். அண்ட்
1: ப்ரோ, அப்படியா ப்ரோ,
0: வேர் சிட்டியுடைய ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க, வேர் சிட்டியுடைய சூப்பரான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் 5th நடக்குது, விச் இஸ் லைக் 5th July சண்டே. எங்கன்னா வந்து பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் புஷ்மன் கிட்ட. ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா 15 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட்டோட 12 months இஎம்ஐ, அதாவது ஃபர்ஸ்ட் 12 months இஎம்ஐ ஃப்ரீயோட நீங்கள் வந்து சென்னையுடைய 2 சூப்பரான ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து வில்லாவை புக் பண்ணலாம். ஸோ அதான் நீங்கள் வந்து ஆடெல்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரு வாரமாக ரெண்டே பேருக்கு தான் போட்டி, விச் இஸ் லைக் சென்னை ECR இருக்கிற பாம் ஷோர் அண்ட் OMR இருக்கிற பவலி ஹைட்ஸ். இந்த ரெண்டு ப்ராஜெக்டுடைய ஃபேஸ் 2 வந்து ப்ரீ லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111, அவ்வளோதான். ஓகே, 0547673111, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, கொஞ்சம் ஈவெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்கள், ஹவ்
1: ஹவர் ஒரு லான்ச் இல்லை, ரெண்டு லான்ச் நடக்க போகுது. ரெண்டுமே எங்கள் ப்ராஜெக்ட்லேயும் ஒரு காம்படிஷன் இருக்கும்ல, இப்போ வந்து வெளியே ஏதாவது ஒரு பில்டர் நம்மளுக்கு காம்படிட் பண்ணால் பரவாயில்ல, நம்ம ப்ராஜெக்ட்லேயே இதுவா அதுவான்னு ஒரு காம்படிஷன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஹேப்பனிங். அதனால தான் நாடே ரொம்ப ஸ்வீட்டாக போட்டிருந்தேன், ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற மாதிரி, OMR-க்கும் ECR-க்கும் தான். அண்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு விஷயம் கன்ஃபர்ஸ் பண்ணணும். நேற்று நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி இன்டர்வியூ முடிச்ச கால்ஸ்லாம் வரும்ல, ஒருத்தர் நீ ரொம்ப உரிமையாக கோஸ்ட்டு திட்டினார் பயங்கரமாக இல்லை, வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கிற மாதிரி சீரியஸாகவே பேச மாட்டேன்,
2: ரொம்ப அமைதியா வந்துட்டு VNCT குளோபல் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த மாதிரிலாம் பேசுனா எப்படி ரீச் ஆகும் எனக்கும் தெரியல, அது வரவும் வராது. அதனால நான் ஆன்ஏர்லேயே சொல்லிடுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி பையிங் நினச்சி இந்த இன்டர்வியூலாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு வீடு வாங்க போகிறோம், நாளைக்கே உடனே ஒரு வீடு புக் பண்ணும் அண்ட் டோன்ட் ஹாவ் அ எமோஷனல் கனெக்ட். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாத்துலேயும் மார்க்கெட்டிங் இருக்க தான் செய்யும், சேல்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு கார் ஷோரூம் போனீங்கனாலே உங்கள் ஒய்ஃபோட போய் பாருங்கள். நான் என் ஒய்ஃபோட போகும்போதே வந்து உள்ள ஒரு மேனேஜர் ஏன்டே வந்து சொல்லுவார், சார் என் VP-ட்ட போய் உள்ளே கேட்டு போகிற ஆஃபர் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு, நான் இதைத்தான் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு வந்து. அதனால வந்து இந்த ஆஃபர் ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்லாம் ஒத்தி வைங்க, ரிலாக்ஸாக பண்ணுங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதான், கீதா மேடம்ட்டையும் என்னோட சேர்மன் ஆகுசாட்டையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக காம கம்போஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் எஜுகேஷன் டிசிஷன் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கிட்ஸ் கல்யாணம் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற பழக்கம் கிடையவே கிடையாது, நான் என்னோட விஷயத்தை ஷேர் தான் பண்ணுவேன். அந்த விஷயத்தில் ஷேர் பண்ணால் காமன் கம்போஸ்டாக ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னாலே அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஆக்சுவலாக பதஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு ரொம்ப சீரியஸா சார் இந்த வாரம் லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ரூவல் சார் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒன்னு அது நம்மளுக்கு வரவும் வராது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிளாரிட்டியும் கிடைக்காது. ஆக்சுவலா அதனால வந்துட்டு அண்ட் ஒருத்தவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றோம், நம்ம இதை வந்துட்டு பெருசா நம்ம எதுவும் சொல்ல போறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம பண்ணா எப்படி கரெக்டா இருக்கும்ன்றது தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்துட்டு ஐ ஃபீல் தட் இஸ் வாட் த இன்டர்வியூ. ஸோ அந்த நண்பருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம இன்டர்வியூ இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு நீங்க இன்னும் சீரியஸான இன்டர்வியூலாம் கேட்கணும் அப்படின்னா நான் ஒரு சில பாட்காஸ்ட் லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன், அதை நீங்க கேளுங்க. அண்ட் சோ கமிங் பேக் டு ஆர் ஈவெண்ட், நம்ம VNCT குளோபல் 15 வருஷமா அமீரத்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்துட்டு அண்ட் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஃபார் அஸ், த ஆடியன்ஸ் ஆர் ஃபேமிலி ஃபார் அஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஆஃபர்ஸாக இருக்கலாம், பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வருமா பிரபா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி உரிமையாகவே கேட்குறப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த லான்ச்சு, இந்த ஈவெண்ட்டு. உங்கள் காசை நீங்கள் வந்து ஒரு இடத்துல போடுறீங்க, அந்த இடத்துல போடும்போது டெஃபினட்டாக எனக்கு வந்து ரிட்டர்னாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் நான் சொல்லுவேன், சம்டைம்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு அந்த ஃபண்டை மறுபடியும் இப்போ வந்து கம்மியான அதை ஒரு அப்ரிசியேஷனில் பார்த்தவங்களுக்கு அதை இமீடியட்டாக ரீகெயின் பண்ணுன்றதுல ஷார்ப்பாக இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இடத்துல நான் விட்டுருக்கேன் அப்போ எப்போ எடுக்கலாம் அப்படின்னா இதில் தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஈஸியாக இருக்கும் வந்துட்டு. ரெண்டுமே உங்கள் பணத்தை சேஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து பெட் பண்ணி விளையாட வேண்டிய ஒரு கேம்னே நான் சொல்லுவேன் வந்துட்டு. ஏன் அப்படின்னா அப்ரிசியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத்து எல்லாமே டாப் கிளாஸாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான கேரண்டி ரிட்டர்ன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கான ஆஃபர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக இந்த வாரம் சண்டே நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட், இன்னொரு 15 லேக் ஒர்த் ஆஃப் பண்டில் ஆஃப் ஆஃபரோட சேர்த்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பெனிஃபிட்டில் பாம் ஷோர் செகண்ட் ஃபேஸ் இப்போ லான்ச் ஆகுது. அண்ட் நம்மளோட பெவலி ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓஎம்ஆர்லையும் லான்ச் ஆகுது. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு காஃபி குடிச்சிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
0: ஓகே, ஸோ மோர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃபுல் டிஸ்கஸ் போகலாம். கால் தம் அட் 0547673111. ஓகே, 0547673111. ஆஃபர் பற்றி, ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, எல்லாத்தை பற்றியும் இந்த ஒன் ஹவரில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பாட்டு வருது. ஓகே, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நினைக்கல தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய பிகஸ்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸான சென்னை ஈசிஆர் அண்ட் சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற பிகஸ்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் தான் வந்து வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நடக்க போகுது. ஓகே, பார்க் ரிஜஸ் ஹோட்டல் புர்ஜுமானில் வழக்கம் போல் எப்போவுமே அங்கே தான். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் கால் தம் 0547673111. ஓகே, 0547673111. நான் ஸ்லோவாக சொல்கிறதுக்கான காரணமே, நீங்கள் டக்கு டக்குன்னு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க, அப்போ இங்கே யாராவது ஸ்லோவாக சொன்னதுனால் கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் ஈஸியாக இருக்குமே, அதனால தான் இப்போ ஸ்லோவாக எப்பவுமே சொல்கிறது நம்புகிறேன். உங்களுக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான். எனவேஸ் நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பிரபாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து அடித்து சொல்கிறார், இந்த ஆர்ஓஐ வந்து பயங்கரமாக இப்படி இருக்கும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிளான ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஆனால் அது எப்படி எனக்கு அந்த ரீசன் எப்படின்னு தெரிஞ்சாகணும், அதான் பிரபாகிட்டே கேட்கலான்ட்டு.
2: கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நீங்கள் ஈசிஆரில் வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிற பாம்ஷியர் 2 எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஓஎம்ஆர் லொகேஷனுமே எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு லொகேஷனும் இப்போதான் நம்ம போயிட்டு முத முதல்ல இந்த லொகேஷனில் இப்போ பூமி பூஜை போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்றது கிடையவே கிடையாது. ஆல்ரெடி ஓஷன் டிரைவ் முடிச்சு, பீச் பொலிவார்ட் முடிச்சு, பாம் பீச்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு, பாம் ஷோரில் ஃபேஸ் 1 முடிச்சு, இப்போ ஃபேஸ் 2. அண்ட் அந்த ஓஷன் டிரைவ்லேயே ஃபேஸ் 1, 2, 3 இருக்குது, பாம் பீச் பொலிவார்ட்ல ஃபேஸ் 2. கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்ட் கவுண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்துட்டு நான் ஒரு விழா கிட்ட பண்ணியாச்சு வந்துட்டு ஈசிஆரில். அந்த ஃபஸ்ட் விழா நம்ம ஸ்டார்ட் பண்ணல 2019 மார்ச் 8 அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணும்போது, இந்த லொகேஷன்லாம் யார் வந்து விழா வாங்குவாங்க, இங்கெல்லாம் போகுமான்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு 400 விழா கட்டி முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணி, இன்னைக்கு வந்து அதில் ஆல்மோஸ்ட் 60% அந்த வில்லாஸ் வந்து ரெண்டலுக்கும் போயிட்டு இருக்கா அஸ்லான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பாம் பீச் முடிச்சு கொடுத்தோம், 22 வில்லா கம்யூனிட்டி. லான்ச் பண்ணும்போது 1,25,00,000 ரூபா ஃபினிஷ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை வெளியே வரும்போது 1,85,00,000 ஆக்சுவலாகிட்டு. அண்ட் 2024 லான்ச் பண்ணும்போது இட் வாஸ் 1,25. அண்ட் 2026 ஜனவரியில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இட் வாஸ் 1,68 to 1.85 வந்துட்டு. ரீசன் என்னன்னா, கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸியாக லேண்ட் ப்ரைஸ் கண்ணா பின்னா இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலான்ட்டு. வெரி சிம்பிள் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடில் வந்து செலிபிரிட்டி ஹவுசஸ், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் முன்னாடி கூட்டுருவாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வீடு இருக்குது இங்கே வந்து, அந்த சீரியஸ்லி அந்த மாதிரி சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாரில் இந்த சைடு இப்போ சிஎம் வீடு வராங்க வந்துருச்சு. ஸோ அதனால ஈஸியார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம மக்கள் வந்து ஈஸியாரில் ரேட் ஏற்றிட்டாங்க ஆக்சுவலான்ட்டு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் அவைலபிலிட்டி 0 வந்துட்டு. எல்லா செலிபிரிட்டிஸ் பொலிட்டீஷியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பல்க் பல்க் லேண்டாக அங்கே வாங்கி பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாட்டிங் டெவலப்பர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி ஆக்சுவலாக வந்துட்டு, உள்ள போவாங்க அந்த இடத்துல லேட்டாக கண்ணா பின்னு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிருவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஈஸியாரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி ஒரு ஸ்விமிங் பூலோட ஒரு வில்லா கட்டணுன்றது அவ்வளோ பேருக்கு ட்ரீம். நீங்கள் சென்னைட்டாக இருந்தீங்க, நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது சென்னை ஈஸியாலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சைடில் ஒரு வில்லா வாங்கி செட்டில் பண்ணுறதுலாம் ஒரு ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு ட்ரீமாக வச்சுட்டு சுற்றுற பேர் நிறையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் ஆஸ்பிரண்ட்டோட இருக்கும்போது, இன்னொன்று கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அங்கே மெட்ரோ கொண்டு வராங்க, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் சென்டர் பெருசாக போன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சேட்டலைட் சிட்டி எல்லாமே வந்து சும்மா ரிட்டன் லக்க ப்ராஜெக்ட்ல எல்லாமே எக்ஸ்பான்ஷன்ல போயிட்டு இருக்க கம்யூனிட்டி. அப்போ வந்துட்டு நம்ம பணம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டடா வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆக்சுவலாண்ட். நீங்க பேங்க்ல கூட உங்களுக்கு வந்து 6.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க தவிர, ஆனால் போட்ட பணம் அப்படியே மல்டிபிளேஷன் ஆகாது உங்களுக்கு ஆக்சுவலா. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும், ஈசிஆர் பொறுத்த வரைக்கும், இது நான் சொல்றது நீங்க நம்ப வேணாம், யூ டூ யோர் ஹோம்வொர்க், கூகுள் பண்ணி பாருங்க 2018-2020 என்ன லேண்ட் ரேட் ஈசிஆர்ல இருந்துச்சு, இன்னைக்கு என்ன லேண்ட் ரேட் இருக்குன்றது. சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓஎம்ஆர் அஸ் வெல் ஆக்சுவலாக வந்துட்டு. 2001-2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இஸ் நத்திங், அண்ட் அப்போ தான் ஐடி பூம் ஆகிட்டு இருக்கு. அங்கங்கே ஒரு ஒரு ஐடி பார்க்ஸ் மாதிரி வராமிச்சிச்சு, அப்புறம் பிபிஓ கம்பெனிஸ் வராமிச்சிச்சு, அப்புறம் அவங்க வேலை பார்க்குறதுக்கு பகலில் பகல அப்பார்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரினவுண்டு டெவலப்பர்ஸ் கம்பெனி, நீங்கள் நேம் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்துட்டு, எனி பிக் டெவலப்பர் கம்பெனி அவங்களோட டாலஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஒன்று ஓஎம்ஆரில் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அப்பார்ட்மெண்ட்டும் கம்மியான சைஸ்லாம் கிடையாது, எல்லாமே 30 floors, 35 floors, அண்ட் 1 bedroom, 2 bedroom சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாக இன்றைக்கி வந்து முடிச்சு விட்டாங்க ஆக்சுவலாக. அப்போது இன்றைக்கி அங்கே அங்கேயும் லேண்டோட டிமாண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது, நம்ம வந்துட்டு ஃபார் பர்பஸ் அண்ட் நாங்கள் விஎன்சிட்டி வில்லா மட்டும்தான் பண்ணுவோம். அப்போது நம்ம தேடி தேடி தேடி போய் லேண்ட்ஸ் எடுத்து நம்ம டாக்குமெண்ட் சைன் பண்ணி பண்ணுறத விட, நம்ம ஐயா வந்து விஎன்சிட்டியாக பல வருஷம் முடியும் நீங்கள் லேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச இடத்துல வி ஸ்டார்ட் டூயிங் வில்லாஸ். அதனால காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும், ஆஃபர்ஸ் பெனிஃபிட் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட க்ரோத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா விஎன்சிட்டி இட்ஸ் நாட் அ 1-year, 2-year கம்பெனி, இட்ஸ் அ 52nd இயர் பெரிய கம்பெனி இன் சென்னை, பிகாஸ் சென்னை கமலா தியேட்டர் தான் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக வந்து தியேட்டர் ஆரம்பிச்சு 52 வருஷம் ஆயிடுச்சு தான். அப்போ இருந்தே அவங்க லேண்ட் பேங்க் டெவலப் பண்ணனால இன்னைக்கு அந்த லேண்ட்ஸில் நாங்கள் வில்லா பண்ணுறதுனால காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும், பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி கொடுக்க முடியும். அங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குற பிரைஸ்ல நீங்க வில்லாவே வாங்குறீங்க, அதுவும் லேண்ட் ஓனர்ஷிப்போட. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அது வில்லாவா எடுத்து வைக்கும் போது ரெண்டல் ரெவன்யூ கேரண்டீடா கிடைக்கும், உங்களோட அப்ரிசியேஷன், உங்களோட லேண்ட் அப்ரிசியேஷனையும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். நாளைக்கு நம்மளே ரீலோகேட் பண்ணி போறோம், துபாயில இருந்து நம்ம கிளம்புறோம் ஒரு 5-6 இருக்கோம்னா இந்த ஏரியாலாம் இன்னும் டெவலப் ஆயிருக்கும், அன்னைக்கு அந்த வில்லால போய் நம்மளே தங்கி என்ஜாய் பண்ண முடியும்.
1: That is the guarantee. So call them at 0547673111, okay, 0547673111. ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நடக்குது, ரைட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஏன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் ஆகணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct presented by ECR Beachside La Villa Venuma illa OMR City Side La Villa Venuma. Meet BNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pan
12: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
13: வெல்கம் பேக், வெல்கம் பேக். சோ 5th ஜூலை இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டே ஃபார் யூ. நம்ம இல்லாக்கெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான ஒரு டைம். 15 lakh டிஸ்கவுண்டோட, அதுவும் வந்து ஃபஸ்ட்டு 12 மாதம் இஎம்ஐ ஃப்ரீயோட விஎன்சிடியுடைய சூப்பரான 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இஎம்ஐனே வருது எனக்கு. ஈஸியாக அதுக்கப்புறம் ஓஎம்ஆர், இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்லையும் 2ல இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆர் 2லேயுமே கூட நீங்கள் போயிட்டு சூப்பராக யூ கேன் புக் எவ்வளவு. ஸோ த திங் இஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு கால் 0547673111 0547673111 இதான் நம்பர். ஸோ இப்போ ஈசிஆர் ஓஎம்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு இப்போ ஏ ஈசிஆரில் வீடா வில்லாவா அதுவும் சூப்பர் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இப்போ ஈசிஆரில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு
14: சொல்லுங்க. சிட்டியோட 10th வில்லா கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக ஈசிஆரில் மட்டுமே ஓகேங்களா? ஃபேஸ் 1, 2, 3 ஓஷன் ட்ரைவ் அண்ட் பீச் புலவர்ட் ஃபேஸ் 1, 2 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம் பீச் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் இப்போ வந்து இதில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்துருச்சு. அண்ட் இது ஏன் ஒவ்வொரு ஃபேஸாக பண்ணுறோம்னா அப்புறம் 1 வந்துட்டு இம்ப்ரூவேஷன் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேஸ் 1 டூக்குமே இது வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸஸில் டிசைன்ஸில். இப்போ நிறைய கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் பூலை ரிமூவ் பண்ணிட்டு கார்டனை கொடுங்கன்னு, கார்டனை ரிமூவ் பண்ணிட்டு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வரும்போது கிளைண்ட்டுக்கு அது போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இமீடியட்டாக அதுக்கு ஒரு ரீஅப்ரூவல் போயிட்டு நம்ம அடுத்த ஃபேஸாக லான்ச் பண்ணுறோம். ஆமாம். ஸோ அதனால் வந்துட்டு அது பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த வில்லா அந்த ஸ்பெக். அந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜரியா டைல்ஸ் கொடுத்துருப்போம், இப்போ இட்டாலியன் மார்பிள்ஸ் போகிறோம் ஃப்ளோரிங் ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நார்மல் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம், இப்போ எக்ஸ்டீரியரே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள்ஸ்

0: சீபேஜ் வர்றது அண்ட் வால் கிராக்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கஜாரியா டைல்ஸ் முடிச்சு இப்போ வேற பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஹை அண்ட் பிராண்ட்ஸ் டோர் லாக்ஸ் எல்லாம் கோத்ரேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்ஸோட பண்ணும்போது தட் இஸ் ஈவன் மோர் அட்வான்டேஜ் ஃபார் த கிளைண்ட். அண்ட் ரெண்டாவதுமே ஸ்பெக் ஆஃப் த டிசைன். நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பாலி இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க. அதில் போனீங்கன்னா இப்போ செமினியா குட்டா இந்த மாதிரியான ஏரியா போனீங்கன்னா மோர் ஆஃப் ட்ரெடிஷனல் ஹவுசஸ் அங்கே அழகாக இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்களா இப்போ நீங்கள் தாய்லாண்ட்லாம் போகும்போது, தாய்லாண்ட் போகும்போது அங்கேயே சிமிலர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அது அங்கேயே அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வில்லா ஸ்டே பண்ணுவோம்ல நம்ம ஆக்சுவலாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் நடுவில் இருக்கும், வீட்டை சுற்றி அந்த ஸ்விமிங் பூல் நடுவில் ஒரு சிட்டிங் லான்ச் கொடுத்துருப்பாங்க, உட்காந்து பேசுகிற மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு பிளேசஸ் இருக்கும். அதுவே அந்த அந்த விளையாடுற இடமே மணலில் போட்டிருப்போம், பீச் சாண்ட்லேயே அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பீச் சாண்டு கொடுத்து அங்கே விளையாடுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த பீச்சில் என்னென்ன ஒரு ஒரு கிமிக்ஸ் இருக்குமோ, பீச்சில் என்னென்ன ஒரு லவ்லி திங் நம்ம வந்து வீட்டுக்கில் இன்கார்ப்ரேட் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஓப்பனாகவே இப்போ சொல்லலாம் பார் கவுண்டர்ஸ் கேட்குறாங்க, டெரஸில் வந்துட்டு ஒரு ஒரு லவ்லி லான்ச் அண்ட் பார் கவுண்டர், மியூசிக் செட்டப், இல்லை பார்பிக்யூ செட்டப் இது வந்துட்டு. அதனால் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அதனால் ஈஸியாரில் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ வில்லா இட் இஸ் பியூர்லி என்டர்டைன்மெண்ட். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கணுன்றவங்களாம் ஈஸியாக வில்லா வாங்கிடுறாங்க வந்துட்டு. ஓகே, அங்கே போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண முடியாது. அண்ட் யூ வில் என்ஜாய் மார்னிங் பீச் வாக்கு, கேம்ஸு, அம்யூனிட்டிஸு, ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி ஒரு ஒரு லெஷராக ஒரு வீடு நம்ம வாங்கி வச்சு வீக்கெண்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணோம், இல்லை ஃபியூச்சரில் நான் வந்து ரிட்டைர்மெண்ட் தான் இந்த மாதிரி தான் ஒரு பீச் சைடில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வில்லாஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் ஒன் மோர் அட்வான்டேஜ் இஸ் கம் ஆடட் பேக்கேஜ்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லக்ஸரி காரை வாங்கி ஓட்டணும்னு நம்ம நினைப்போம் ஆக்சுவலாகிட்டு, ஆனால் அது கூடவே என்ன வரும்னா செலவு ஜாஸ்தி. ஏன்னா லக்ஸரி கார் போகும்போது உங்களுக்கு டெப்ரிசியேஷன் மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு அடி வாங்கிடும். பட் இங்கே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பாம் ஷோர் பாம் பீச்லாம் என்ன அட்வான்டேஜ்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு 15 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துருது ஆக்சுவலாகிட்டு. செகண்ட் திங் என்னன்னா இதில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஓகேங்களா, இது வந்து இப்போ ஒரு நான் லக்ஸரி கார் சொல்லுறேன், டெப்ரிசியேஷன் ஆச்சு. நீங்கள் லக்ஸரியாக ஒரு வில்லா வாங்குறீங்க, ஆனால் ஈஸியாக மாதிரி லொக்கேஷனில் வாங்குறதுனால உங்கள் லேண்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக என்ன அட்வான்டேஜ்னா இது டெப்ரிசியேஷன் ஆச்சிட்டும் கிடையாது. ஸோ நம்ம என்ஜாயும் பண்ணுறோம் அண்ட் அந்த வில்லாவை பெஸ்ட்டாக யூஸும் பண்ணிக்கிறோம். ரெண்டல் ரெவன்யூ என்ன, ரெண்டல் ரெவன்யூ நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைக்குது. கூடவே உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் இஎம்ஐ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹார்லி 2000 ஒரு ஸ்விமிங் பூல் வில்லாவே வாங்க முடியும் பிகாஸ் உங்களுக்கு ரெண்டல் ஜாஸ்தியா கிடைக்கிறதுனால.
1: ஓகே, பரவாயில்லையே. ஏன்னா வந்து இப்போ நீங்க இவ்வளவு சொல்லும் போது எனக்கு வந்து லைட்டா அப்படி ஓ மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஈஸி, இட் ஃபீல்ஸ் டூவபிள். ஸோ அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111, அவ்வளவுதான், 0547673111. 5th July, காலையில் 10 மணிக்கு வேன்சிரி டீம் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் பார்க் ரேஜஸ் ஹோட்டல் புழுமான் கிட்ட. அவ்வளோதான், பாட்டு வருது கேளுங்க.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திராம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திராம்ஸ்க்கு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திராம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திராம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். வெல்கம் பேக். ரைட், 89.4 தமிழ் எஃப்எம்ல வரப்போற 5ஆம் தேதி விஎன்சிடியுடைய சூப்பரான 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷோ கேஸ் பண்றாங்க. அதோடைய கிராண்ட் ப்ரீ லான்ச் வந்து நம்ம பாக்ரீஜஸ் ஹோட்டல் நடக்குது. விஎன்சிடியுடைய இந்த ஓஎம்ஆர் அண்ட் இசிஆர் இருக்கிற 2 சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 லொகேஷன்லயும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் விஎன்சிடியுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் கோயம்புத்தூர் மதுரையில் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் ரைட் நவ், 0547673111. Okay, 0547673111. So, first, 12 மாதத்துக்கு இஎம்ஐ ஃப்ரீ, அப் டு 15 லேக் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. கால் தம் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அது ரைட் நவ். அப்புறம் இப்போ இசிஆர் பற்றி சொன்ன மாதிரி, இப்போ ஓஎம்ஆர் பற்றி எனக்கு சொல்லுங்களேன். கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட்
1: கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லிங்க் செகண்ட் லிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஏரியா, இட்ஸ் லைக் ஒரு எக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் பூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓஎம்ஆர் தான். அண்ட் அந்த அன்எக்ஸ்பெக்ட் பூமில் நிறையா ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க, நிறையா லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க இதில் வந்துட்டு. அண்ட் அதில் நான் கேட்ட ஒரு ரீசெண்டாக ஷாக் ஆன ஒரு இன்டர்வியூ, ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் தெரியும், டிரெக்டர் ஆக்சுவலாக வந்துட்டு, ஹி ஹேஸ் அ க்ளோஸ் டு 50 ஏக்கர்ஸ் 50+ ஏக்கர்ஸ் இன் ஓஎம்ஆர் சொல்லிங்களா தானே. அந்த பிகினிங் அந்த ஏரா 2000-2005 ஆரம்பிக்கும்ல, அந்த டைத்தில் அதை உங்களுக்கு கேளம்பாக்கம் will be the fantastic location இருக்கும். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு அடுத்த 2 வருஷம் கூட சொல்ல மாட்டேன், இன்னும் 1.5 வருஷத்துல கேளம்பாக்கத்தில் இப்போ நம்ம பார்க்குற ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆக்சுவலாக வந்து. பிகாஸ் ஏன்னா மெட்ரோ வந்து படூர் வரைக்கும் டெவலப் ஆகி படூரோட மெட்ரோ ஹேண்ட் ஓவர் ஆகும்போது இந்த ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் 3x இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலாண்ட். அப்போ கேளம்பாக்கம் படூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர். நம்ம ப்ராஜெக்ட் அண்ட் உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தெரியும், அதுக்கு பின்னாடி தான் வரும். அண்ட் ஏற்கனவே ஃபேஸ் 1 முடிச்சு அண்ட் பெவலி ரிட்ஜ் முடிச்சு பெவலி ஹைட்ஸில் ஃபேஸ் 1 முடிச்சு ஃபேஸ் 2 வெறும் 12 வில்லாஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணுறோம். லேண்ட் ஓனர்ஷிப்போட இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்னது படி உங்களுக்கே நீங்கள் 2 ப்ராஜெக்ட் கேட்டீங்க, எனக்கு ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் தோணும், இல்லை இதுவாக அதுவான்னு தான் தோணும். அதனால தான் சொன்னேன் இன்டர்னல் காம்படிஷன் பிட்வீன் தீஸ் 2 ப்ராஜெக்ட்ஸ் இஸ் ஹெவி ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ உங்களுக்கு சிட்டி ஓரியன்டாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு வில்லாஸ் பார்க்கணும், நல்ல ரெவன்யூ வரணும்னா கோ ஃபார் ஓஎம்ஆர். இல்லை எனக்கு வந்து நல்ல வைப் இருக்கணும், எனக்கு வந்து நல்ல ஒரு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், ஃபியூச்சர்லேயும் வந்து பசங்களுக்கு அந்த மாதிரி வேணும், அண்ட் ரெண்டல் ரெவன்யூ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், இஎம்ஐக்கெலாம் கவர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருப்போங்க.
0: Okay, all of them, as simple as that. To call them, 0547673111. 0547673111. Super, our part over, get to begin. கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு மேட்டருக்கு வந்து கேட்போம் பிரபாகிட்டே. This is 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஈசிடியுடைய சூப்பரான ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சென்னையில் இருக்கிற ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர், இந்த ரெண்டு மெயின் ஹாட்ஸ்பாட்டில் இருக்கிற ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து வரப்போகிற 5th July, ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து விஎன்சிடி டீம் போய் பாக்ரிஜிஸ் ஹோட்டலில் மீட் பண்ணுங்கள். காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போவே கால் பண்ணி இந்த டைமுக்கு வரோம், 2 மணிக்கு வரோம், 4 மணிக்கு வரோம் அப்படின்னு ஒரு டைம் கேட்டு ஒரு ஸ்லாட் புக் பண்ணிக்கிங்க. இட்ஸ் ஃப்ரீ அண்ட் தென் யூ கேன் ஈஸியாக போகலாம்ல, உங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ 0547673111 தான் நம்பர், அண்ட் 0547673111 அவ்வளோதான். இப்போ ப்ரோ உங்ககிட்ட நான் கேட்ட மாதிரி இப்போ வந்து வெறும் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஷோகேஸா, இல்லை வந்து ஏன்னா மதுரை கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு.
1: இந்த ரெண்டு வில்லாவும் இந்த தடவை நம்ம லான்ச் பண்றோம், இந்த பிரீமியம் லான்ச், இந்த சம்மர் சேல்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணி. அண்ட் ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இருக்கு. நான் ஆஃபரும் இன்னைக்கு ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸாக சொல்லணும், ஆஃபர் நான் விட்டுட்டு டீட்டில் சொல்றதுக்கு. அண்ட் 15 lakh ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். அடிஷனல் 15 lakh உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ்ட் அண்ட் ரெண்டல் மெயின்டெனன்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் இஎம்ஐ ஃப்ரீன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா நீங்கள் எந்த வில்லா வாங்கினாலும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்துடும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த எக்ஸ்ட்ரீம் பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக சென்னை சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து 7 kilometers ப்ரூக் சைட் வில்லாஸ்னு சொல்லி நம்ம பம்மல் அனகாபுத்தூரில் இருக்குது. இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பைபாஸ்லேயே உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும், சிட்டி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் அது, ஆக்சுவலாக அது வந்துட்டு அதனால் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவரும் நம்ம கொடுக்குறோம். ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் வி ஹவ் அ பியூட்டிஃபுல் வில்லாஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 80 lakhs உங்களுக்கு இருக்குது. இண்டிவிஜுவல் வில்லா 3-bedroom வில்லா, அதுவும் நீங்கள் பார்க்கலாம், அது அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூர் ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ சிங்காநல்லூர் லொக்கேஷனில் வி ஹாவ் எக்ஸலன்ட் 3-bedroom வில்லாஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், அதுவும் நீங்கள் வந்து இந்த சண்டே பார்க்கலாம். மதுரை லிசனர்ஸ் உங்களுக்காண்டி தான் இந்த லாஸ்ட் 2 minutes. அண்ட் மதுரையில் ஒத்த கடையில் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லா இஸ் அவைலபிள் அட் 3000 square feet லேண்ட் ஏரியாவில். அண்ட் ஒரு 2-bedroom ஒரு 1-bedroom ஒரே காம்பவுண்ட் இருக்கும், ஒரு 3000 square feet லேண்ட். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 cents அது வந்து கிடைக்கும் லேண்டு. அந்த லேண்டுக்குள்ளே ஒரு 2-bedroom இருக்கும், ஒரு 1-bedroom இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக வாடகைக்கலாம், இல்லை ஒரு பெட்ரூம் ஒரு இது நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொன்று வாடகை கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி பிளான் பண்ணிக்க முடியும். பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இதுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 lakhs கிடைக்குது. 3000 square feet லேண்டில் இருக்கக்கூடிய வில்லா நம்ம மதுரை ஒத்த கடையில். அதனால நீங்கள் மதுரையில் நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி லாஸ்ட் மந்த்தும் கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய ஆப்ஷன் வருமானு. இந்த ஒரு ஆப்ஷன் கேட்டட் கம்யூனிட்டிகளே வந்திருக்கு, அதையும் நீங்கள் கால் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சண்டே ஈவெண்ட் வரும்போது அந்த வில்லா கம்யூனிட்டி பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் 90 lakhs ஃபர்னிஷ்ட் ஆப்ஷனோட 3000 square feet லேண்ட் ஏரியாவில் மதுரையில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 5 years அப்புறம் அந்த இருக்கிற வில்லாஸ் நீங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு 3000 square feet நீங்கள் ஒரு 6000 square feet பங்களாவே அங்கே கட்ட முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ மல்டிபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சென்னை மதுரை கோயம்புத்தூரில் உங்கள் வில்லாஸை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஈவெண்ட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் டு 30 lakh பெனிஃபிட்டை டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க, ஸோ தட் வி கேன் டேக் கேர் ஆஃப் யூ இன் அ பெட்டர் வே. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லிங்கில் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதே ஒரு சீரியஸான விஷயம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அதை வந்துட்டு நம்ம ரொம்ப போட்டு நீங்கள் மண்டையை போட்டு குடஞ்சு ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதோட ஈஸியாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஈஸியான கம்ஃபர்டபுள் உங்களுக்கு பேமெண்ட் பிளானை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்யூனிட்டிஸோட அண்ட் கம்ஃபர்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அண்ட் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல லேண்ட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த லேண்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எங்கள் ஊர்லேயே இன்னும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு, நான் அதில் வாங்கி ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், நிச்சயமாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் நீங்களும் உங்கள் ஃபேமிலி உங்கள் கிட்ஸோட உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல ஜெனரேஷனுக்கும் கூட இருக்கும்.
0: ஓகே, ஸோ வெல் சேட். எனிவேஸ் வித் தட் நோட் நம்பர் ஒரு வாட்டி சொல்கிறேன், 0547673111. ஓகே, 0547673111. ஸோ டேட்டு வந்து 5th கமிங் சண்டே, அண்ட் காலையில் 10 o'clock டு நைட் 10 o'clock தான் டைமிங். அண்ட் பார்க் ரீஜஸ் ஹோட்டல் நம்ம பருதுபாயில் புருஜமன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, இதுதான் வந்து இடம். ஓகே, அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஃபியூச்சர் ஹோம் பயர்ஸ் ஃப்ரம் பிஎன்சிடி. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ.
1: தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.
2: யூ ஆர் லிசனிங் டு நச்சினு 100 பாட்டு. கம் ஆன், ஹியர் வி கோ.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
5: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

0: पूछे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Just sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: போங்க
2: சந்தோஷம்.
3: You are listening.

0: அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு இந்த இசை வருது, நான் ஏன் வந்து வணக்கம் சொல்றேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கூடிய இங்க வந்து வியப்பா வந்து பார்க்கலாம். ஆமா, கிருஷ்ணி நான் வந்திருக்கேன். 89.4 தமிழ் பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான். கண்டிப்பா இந்த ஒரு நபரினுடைய பேச்சை வந்து நாம பல மேடைகள்ல வந்து கேட்டு ரசிச்சிருக்கோம். இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா கேட்டு நம்மளுடைய அறிவை வந்து பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு சிறப்பு அதிதி இன்னைக்கு நம்ம கலையகத்துக்கு வந்திருக்காங்க. எனவே அவரை உங்களோடு இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் மிகுதியால இப்போ நான் வந்து வந்திருக்கேன். ஆமா, தமிழ் பேராசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற நடுவர், நடிகர் என பன்முகங்களை கொண்ட கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கலையகத்துக்கு வந்திருக்காங்க. அவரோட அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நாம பேசலாம், நீங்களும் வந்து பேசலாம். முதல்ல அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம், ரொம்ப சிறப்பா இருக்கிறேன். அமீரகத்தில் அருமையான தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிற 89.4 பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணன், உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: நம்ம தாராளமா தொடரலாம்.
0: ஆமா ஆமா, நம்ம நேரடியா உங்களோட கேள்விக்கே போயிடலாம் சார். நிறைய தமிழ் பணி நீங்க வந்து ஆற்றிட்டு இருக்கீங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம மொழிய அதனுடைய சிறப்புகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னோடியா நீங்க செயற்பட்டு இருக்கீங்க. இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல சமூக வலைதளமா இருக்கட்டும், நிறைய பட்டிமன்ற மேடைகள்ல உங்க பேச்சு பார்த்து நாம வியந்திருக்கிறோம், சிரிச்சிருக்கிறோம், நிறையவே நிறைய அறிவை பெற்றிருக்கிறோம். அந்த பணியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிட்டே போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடியா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. இந்த மொழி மீதான உங்களுடைய பற்று, எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா, அந்த ஆரம்ப புள்ளி என்ன?
1: ஆரம்ப புள்ளி என்னுடைய தந்தையார் தான். என்னுடைய தந்தையார் வந்து தமிழாசிரியர் புலவர் குருநாதன் அவர்கள், 4 தமிழ்ச்சங்கம்னு மதுரையில் இருக்கக்கூடிய பாலவனத்தம் ஜமீந்தார் பாண்டித்துறை தேவர் அவர்கள், அதாவது விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பின ராமநாதபுரம் சேதுபதி, ராஜா சேதுபதி அவர்களுடைய சகோதரர் தான் பாண்டித்துறை தேவர். அவர் உருவாக்கியது தான் 4 தமிழ்ச்சங்கம். அங்கே எங்கள் அப்பா படித்தவர், படித்து புலவர் வித்வான் பட்டங்களை பெற்றவர். எல்லாருக்கும் வாத்தியார் வேற, அப்பா வேறையா இருப்பாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். எனக்கு ஒரு வசதி, குருவே தெய்வம். அதனால அது மட்டும் இல்ல, குருவே அப்பா, அப்பாவே குரு. அதுல என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பாவே வாத்தியாரா இருக்கிறதுனால வீட்லயும் படிக்கலாம், பள்ளிக்கூடத்துலயும் படிக்கலாம். வீட்லயும் அடி வாங்கலாம், பள்ளிக்கூடத்துலயும் அடி வாங்கலாம். அந்த காலத்துல இப்ப எல்லாம் அடிக்க முடியாது, இப்ப அடிக்க முடியாது இல்ல, பிள்ளைய உத்து பார்த்தோம்னா உடனே கொலை முயற்சின்னு போட்டுறாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கு. ஆமா,
0: சரி. அப்ப இப்ப சிறுவர்கள் வந்து கண்டிச்சு வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பு கண்டிப்பா தேவைதானே இல்லையா?
1: இல்ல, கண்டிப்பு வேணுங்க. 5 விளையாதது 50 விளையாது. அதாவது அந்த அந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் கண்டிப்பாகவும், கனிவு வேண்டும், கண்டிப்பும் வேண்டும். அது இருந்தாதான் முடியும். இப்ப நான் எங்க அப்பாட்ட நான் வாங்கின அடிய கூட பெருமையா சொல்றேன்னா, அந்த வளர்ச்சி வர்ற போது அதனுடைய அருமை
0: தெரியும். சரி, நீங்க கு ஞானசந்தம் ஐயா அவர்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அழைப்பிடுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு ஒரு மணி வரைக்கும் நீங்க அவரோட பேசலாம். எனவே தயங்காதீங்க, உடனே அழைப்பிடுங்க, நீங்க பேசலாம். நாம தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது 89.4 தமிழ் பண்பலை.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மறுபடியும் வந்துட்டே இந்த நாம பேராசிரியர் கலை மாமடி கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களோட இன்னைக்கு நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். நேரலையில நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. பேச விரும்புறவங்க அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. நம்ம மொழிய, நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தை அவருடைய எல்லா செயல்களையும் நாம பார்க்க முடியுது. இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்லயும் நம்ம எல்லாருக்குமே முன்னோடியா அவர் நின்று செயற்பட்டிருக்காரு. ஐயா சொல்லுங்க, இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னு?
2: நிச்சயமாங்க, நீங்க கேட்ட மாதிரி ஆரம்ப புள்ளி என்னுடைய தந்தையார் சொன்ன இல்லையா, அடுத்து என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய தாயார், என்னுடைய குடும்பம் எல்லாமே. அது போக எனக்கு கிடைத்த நட்பு எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கணும்னு விரும்புவோமோ, இப்போ உதாரணமாக எழுத்தாளர் சுஜாதா எனக்கு ரொம்ப ஆதர்ச எழுத்தாளர். ஒரு ஆச்சரியம், அவரோடு 7 ஆண்டு காலம் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருடைய புத்தகத்துக்கு வெளியீட்டுக்கு நான் பேசியிருக்கேன். என்னுடைய புத்தகத்தை அவர் வெளியிட்டு கமல் அவர்கள் தலைமை வாங்கியிருக்கிறாரு. அடுத்தபடியாக 3வது முறை படம் பார்த்துட்டு நான் வர்றப்ப எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். வெளியே வரப்ப என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்றோம்னு நினைச்சேன். பிறகு அவரோடய நடிக்கிற வாய்ப்பும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட தொலைபேசியில் தொடர்ந்து பேசுகிற ஒரு
1: அனுபவம்
2: எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கமல் அவர்களுடைய நட்பு, சுஜாதா அவர்களுடைய எழுத்து, இதெல்லாம் என்ன என்ன செஞ்சுனா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. என்னை வந்து திரை உலகத்துக்கு கொண்டு வந்தது கமலஹாசன் அவர்கள் தான். அந்த அவருடைய
1: விருமாண்டி
2: படத்தில் அந்த மோதிர கையில் கொட்டுப்பட்ட மாதிரி நான் நடிக்க போகலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னுடைய மதுரை தமிழ் ஒரு மேடையில் பார்த்துட்டு, நான் எடுக்கிற படத்துக்கு நீங்கள், நான் திரைக்கிற வசனம் எழுதுகிறேன், நீங்கள் கூட உட்காருங்க அப்படின்னாரு. அப்படி நான் கூட உட்கார்ந்து நாங்கள் பேசி, அப்போ தான் திடீர்னு என்னை பார்த்து, நீங்கள் இதில் நடிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. எனக்கு உடம்புலாம் ரொம்ப ஆடிடுச்சு. ஏன்னா அது வந்து மாடு பிடிக்கிற படம், ஜல்லிக்கட்டு படம். நான் பாட்டுக்கு நீர் எட்டு மாட்டை பிடிக்கினா நம்ம கதி என்னங்கிறது அப்படின்னு நான் பயந்தேன். அப்புறம் என்னாருக்கு அவ்வளோப்படாங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன்,
1: நீங்க மைக்க பிடிங்க.
2: பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வந்துகிட்டேன். அப்போ என்ன சினிமாவுக்குள்ள அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் 50 படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறேன். அது அவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான்.
1: கண்டிப்பா.
2: அதே போல ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, நீங்க ஏன் இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கல, கொரோனாவுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்கிறாரு. இப்போ என்னுடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் எல்லாத்துலேயும் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த இதுவும் கமல் அவர்கள் எனக்கு கொடுத்ததாக நான் கருதுறேன்.
1: கண்டிப்பா. வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சிறந்த வழிகாட்டியாக கூட நமக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்ச பெரும் தவமா இல்ல வரமா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த இப்ப நம்ம சொல்லி காட்டக்கூடிய அளவு ஒரு நன்மையை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பு சார். சமீபத்தில் நீங்க இசைஞானி இளையராஜா அவர்களை கூட சந்திச்சிருந்தீங்க.
2: அவரு நான் தமிழ், என்னுடைய கல்லூரி, நான் படித்த தியாகராச கல்லூரிலேயே நான் வந்து படித்து வேலை பார்த்து ஓய்வு பெற்றப்ப, ஒரு அமெரிக்க தொழிலதிபர் பால் சி பாண்டியர், நல்ல தமிழ் ஆர்வலர், அவரோடு சேர்ந்து ஒரு எம்ஓயு, அதாவது ஒரு இதில் இது பண்ணி தமிழிசை ஆய்வு மையத்தை உருவாக்கணும். அப்படியா உருவாக்கின போது அதை வந்து திறந்து வச்சது இசைஞானி இளையராஜா அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய தொடர்பு உண்டு. மதுரைக்கு வந்தால் என்னை அழைப்பாங்க. திருவண்ணாமலை போனால் அவங்கள நான் பார்த்து வருவேன். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கண்ணதாசன் பற்றி அவர் எழுதின புத்தகத்தை கண்ணதாசனுடைய பையன் காந்தி கண்ணதாசன் என்னை கூப்பிட்டு அவர் கையில் வெளியிட சொல்லி நான் பெற்றுக்கொண்டேன். அந்த வாய்ப்பு இந்த தடவை நடந்தது.
1: பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி சார். சரி, ஒருத்தர் பேச வந்திருக்காரு, அவர் அழைப்பில்.
2: தாராளமா, தாராளமா.
1: வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கங்க, வணக்கங்க.
3: வணக்கம். சொல்லுமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேங்க. யார் பேசுறீங்க?
3: என் பேரு நாசர், நான் பரமக்குடி.
2: பரமக்குடி அடையப்பா, இப்பதான் கமலஹாசன் பத்தி பேசிட்டு
3: இருந்தான். உங்க அப்பா வந்து தமிழ் ஆசிரியருங்கிறது உங்க பேர்லயே தெரிஞ்சிருது.
2: சரிங்க, சரிங்க, நன்றிங்க,
3: ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பேர் வைக்க சொல்லி நீங்க எல்லா மேடையிலயும் வலியுறுத்துங்க.
2: ஆமாங்க, ஆமாங்க.
3: அவ்வளவுதான், வேற ஒண்ணும் எனக்கு தமிழ் பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும்
2: இல்ல. இல்ல, நிச்சயமா செய்யணுங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் பேர் சொல்லி சொல்ற போது அது செவி இனிக்கும், நாவி இனிக்கும், வாழ்க்கை இனிக்கும். தமிழ் போல இளமையா இருப்பார்கள்.
3: இந்த இலங்கையில் உள்ள பெண் குழந்தைகள் அந்த பிள்ளைகளுடைய பேர்ல கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கு. அவங்க பேர் சொல்லும் போதும் பேசும் போதும் அவ்வளவு இனிமையா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழை பேசும்போது அவ்வளவு கேட்கறதுக்கு வந்து அவ்வளவு இனிமையா இல்ல.
2: அது காரணங்க இந்த மொழி கலப்பு வந்துருச்சுங்க. அது கூடிய மட்டும் அதை மாற்ற பார்ப்போம் நம்ம. இல்லைன்னா அவங்களோட கொஞ்சம் நல்ல இலங்கை தமிழ்காரங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னமும் நல்லா பேச்சு வந்துடும். இப்ப கூட நான் சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தப்ப என்ன அழைச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு இலங்கை தமிழர், அவர் பேரு வாகீசன். அவர் பேரு அந்த நிகழ்ச்சி வாகீசன் அப்படிங்கிறவர் என்ன அழைச்சிருக்காரு. என் பேர் ஞானசம்பந்தன். என் கூட சொல்வேந்தர் சுகி சிவம் வந்தாரு. அன்னைக்கு நான் சொன்னேன் வாகீசர் தான் திருநாவுக்கரசர்னு, அவருடைய பேர் தான் வாகீசர். நான் சொன்னேன் வாகீசராகி திருநாவுக்கரசரையும் ஞானசம்பந்தரையும் சந்திக்க வச்சவர் சிவம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுக்கு. அந்த பேர் இருக்க போய் தான் என்னால அந்த ஒரு சொல்ல முடிஞ்சதுங்க. நல்ல பேர்.
3: உங்களுடைய பேச்ச வந்து யூடியூப்ல நான் கேட்டிருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
2: நல்லதுங்க, நல்லதுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆர்வம் இருந்தாலே தமிழ் வளருங்க. நன்றிங்க, நன்றிங்க.
1: சரி, நன்றி நன்றி அழைப்படுத்ததுக்கு. வேற யாரும் பேச நிறைய அழைப்புகள் நமக்கு வந்துட்டே இருக்கு சார். நம்ம தொடர்ந்து நாம அவங்களை எல்லாம் இணைச்சு கொள்ளலாம். அடுத்து ஒரு பாட்டு வருது, அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது 89.4 தமிழ் பண்பலை.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது.

0: ஈரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545-755-3500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: செழித்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அதிதி நம்ம கலைகத்துக்கு வந்திருக்காங்க. கலை மாமணி கு ஞானசமுதன் ஐயா அவர்களோடு நாம பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு கேள்வி ஐயா கிட்ட கேட்டலாம். இப்போ வந்து இந்த கல்வெட்டு தமிழ், அடுத்து நம்ம முன்னோர்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பெருமைகளை மட்டுமே நாம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வீட்டுல வந்து தமிழ் மொழி இல்லையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுவும் நமக்கு தேவைதான், பெருமையை நம்ம கண்டிப்பா பேசத்தான் வேணும், வேற யார் பேசுவா நாம பேசாம. ஆமா, ஆனா அதே மாதிரி இந்த சமூகம் இப்ப இருக்கிற தலைமுறையும் இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வரலாறு எழுதும் போது என்னத்தை நாம செஞ்சுட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா, நாம என்ன பண்ண போறோம்
1: இல்ல அப்படி. அந்த கவலை வந்து காலங்காலத்துல இருந்தது. எம்மாதிரி இல்லையேன்னு எங்க அப்பா கவலைப்பட்டாரு, என் பையன் வந்து ஏமாறி இல்லைன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் அவங்க அவங்க காலத்துல நல்லாதான் இருக்கிறோம், கொஞ்சம் குறைபாடுகள் இல்லாம இல்லை. ஆனா உன்னை யோசிச்சு பாருங்க, சேர சோழ பாண்டியர்கள் இவர்கள் உள்பட இலங்கை தமிழ் இருந்தது, மலாய் வேணா வச்சுக்கலாம், சிங்கப்பூர் இப்படிதான் இருந்தது தமிழ். இன்றைக்கு அமீரகத்தில் 89.4 தமிழ் பண்பலை வந்திருக்குன்னு சொன்னா இது நம்ம செஞ்ச சாதனை தான். அது மட்டுமல்ல, சேட்டலைட் ரேடியோஸ்ல நான் உலகமெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கேன். அப்படி பேட்டி கொடுக்கறப்ப கட்டாயமாக நம்ம தமிழை பேசுறோம். 150 கிலோமீட்டர் வேகத்திலயோ மைல் வேகத்திலயோ போயிட்டு இருக்க கார்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே கூட காதல இதை போட்டுட்டு அவரால் இந்த இதை கேட்க முடியுது அப்படின்னா, ஒரு பழைய சுசிலா பாட்டையும் கேட்கிறாரு, சங்க இலக்கிய செய்தியை யாராவது தமிழறிஞர்கள் பேசினா கேட்கிறாரு. அப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக இருந்த தமிழ், கல்வெட்டுக்கள்ல செப்பேடுகள்ல ஓலைச்சுவடிகள் இருந்த தமிழ் இன்னைக்கு மின் தமிழா மாறி தமிழ் மின் தமிழா மாறி, அனைமா செவ்வாய் கிரகத்துக்கு போறப்ப அங்க ஒரு திருக்குறளை வச்சுட்டு வந்தாலும் வரலாம். அதனால நம்ம சாதிக்கலன்னு இல்ல, கொஞ்சம் மொழி கலப்பு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா காலமாற்றம், ஊடகங்கள் மற்றவற்றில. இன்னும் சொல்வதாக இருந்தா, உங்களை போன்ற நல்ல தமிழ் பேசுகின்ற தொகுப்பாளர்கள் பாக்குறப்ப எனக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சில தீவிரமாகவே வேணும்னே ஆங்கிலம் கலப்பாங்க. என்ன சாங் லைக் பண்றீங்கன்னு கேக்குறப்ப மன வருந்தோம், என்ன பாட்டு விரும்புறீங்கன்னு கேட்க முடியும். இப்ப உதாரணமா தவிர்க்க முடியாத ஆங்கில சொற்களை நம்ம பேசத்தான் ஆகணும், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்காத பொருளுக்கு நம்ம பேர் வைக்க முடியாது. ஆனா அதுக்காக நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய சொற்களை கூட அவங்க தவிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா
0: கஷ்டமா தான் இருக்கு. சரி சார், உங்களுக்கு

0: இப்போ இந்த வானொலி பத்தி பேசினதுனால நீங்க கமல்ஹாசன் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஒரு இணைய வானொலி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு. அப்படி உங்களுடைய அந்த ஒரு இணைய வானொலியில என்ன விஷயம் வந்து ஆணி வேறா இருக்கும், எதை பற்றி அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கு, எதை பற்றியதான் அது இருக்கும் அப்படிங்கறது, அதை பத்தி சொல்லுங்க.
1: இல்ல, இந்த வானொலி காதல் எனக்கு ஏன் வந்ததுன்னா, எங்க வீட்டுக்கு முத முதல்ல வானொலி வந்ததே ஒரு பெரிய விழா மாதிரி நடந்தது. எப்படின்னா, நான் சொல்றது 1960-62களில் நான் வந்து ஒரு 6 வயசு 5 வயசு பையனா இருக்கிறப்ப எங்க அப்பா தமிழாசிரியர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவரு ஒரு 250 ரூபாய்க்கு அந்த பெட்டியை வாங்கிட்டு வராரு. அந்த தெருவே பின்னாடி வருது, வாசல்ல எங்க அம்மா ஆராத்தி எடுத்து அதுக்கு பொன்னாடி எல்லாம் பொருத்தி சந்தனம் எல்லாம் வச்சு, முக்கியமான கண்டிஷன் என்ன போல யாரும் அதை தொட்டக்கூடாது. நான் சின்ன பிள்ளை இல்லையா, தெரியாம தொட்டுட்டேன்னா குடும்பம் ஷிப்ட் போட்டு அடிப்பாங்க என்ன, அதனால நாங்க வந்து ரேடியோ தொட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல டிவி டெக்கு சிஸ்டம் எல்லாமே இருக்கு. என் பேரம் பேத்திக்கு நீ தொட விட மாட்டேங்கிறான், நீ தொடாத கை வைக்காத வைரஸ் வந்துடும் அப்படிங்கிறான். இப்ப நான் முதல்ல பார்த்தேன் பாருங்க, யாருமே இல்லாம அது பேசுது, அது பாடுது, அது எல்லாம் செய்யுதுங்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல பஞ்சாயத்து போர்டு ரேடியோன்னு ஒண்ணு உண்டு, எல்லா வீட்லயும் வானொலி இருக்காது. நாங்க போய் அங்க மாலை நேரத்துல செய்திகள் கேட்போம், பாட்டு கேட்போம். அதே போல இன்னைக்கும் கூட நான் வானொலி காதல, நான் பயணத்துல எல்லா வானொலியும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்கறதோட எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் வானொலி நிலையத்துல போய் நான் சும்மாதான் இன்னைக்கு மாலையில் நிகழ்ச்சி நான் காலையில் பேசட்டுமா அப்படின்னு நான் கேட்பேன். ஒரு வாய்ப்பு கேட்கறதுல எனக்கு தப்பு இல்லை. ஏன்னா வகுப்பறையில பேசுனா 40 பேர் கேட்பாங்க, அதுல 33 பேர் கேட்காம கூட இருப்பாங்க. அதவே கூட்டத்துல பேசுனா 400 பேர் கேட்பாங்க, அத வானொலி பேசுனா 4 கோடி பேர் கேட்பாங்க. தொலைக்காட்சினா அதுக்கு மேல இருக்கலாம். ஆனா தொலைக்காட்சிக்கு இதுக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா, தொலைக்காட்சின்னா உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது. ஆனா வானொலி கேட்டுக்கிட்டு துவையல் அரைக்கலாம், வானொலி கேட்டுக்கிட்டு நோட்ஸ் எழுதலாம், வானொலி கேட்டுக்கிட்டு பயணம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் கூட வந்து ஒரு நண்பனா நிக்கிறது வானொலி
0: தான். அதுவும் நம்ம கலையகத்துக்கு வந்து அவருடைய வானொலி மீதான காதல் பற்றி பகிர்ந்து கொண்டு,
1: அதனாலதான் சொல்ல விட்டுட்டேன், சாரி பண்ணிக்கிறேன். அதனாலதான் எனக்கு ஒரு சமுதாய வானொலி தொடங்கணுங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கும் ஆசையா இருக்கு.
0: சரி சார், கண்டிப்பா நீங்க அடுத்து நீங்க வந்து அந்த வானொலி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை, நிறைய பேரோட ஆசை அது. வாழ்த்துக்கள்.
1: அதுல என்ன செய்வேன்னு கேப்பீங்க, அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அறியாத பல விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி கல்வெட்டுகளோ ஒரு இலக்கியங்களையோ அறியாத பல விஷயங்கள், சொன்னதை திருப்பி சொல்றது ஒரு வகை நினைவூட்டலுக்காக இருக்கலாம். ஆனா இதுவரை நீ கேட்டறியாத ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன் அப்படின்னா அதை நம்ம அதில் சொல்லலாம்.
0: கண்டிப்பா, அதுக்காக கண்டிப்பா மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்காக இருக்கு. அவருடைய இந்த நகைச்சுவை பாத்தீங்களா, ஸ்பான்டேனியஸா வந்து ஒரு ஒரு ஒரு காமெடி சொல்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு கலை இருக்கு இல்லையா, அதை பத்தி நாம அடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: அருமையான பாட்டு இல்லையா? விஸ்வரூபம் படத்துல இருந்து இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு நமக்கு புரியாத ஒரு பாஷையில சில வரிகள் எல்லாம் வரும், கேட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது பற்றி நாம பேசலாமா? என்ன அழகர மாதிரி இங்க வந்து கதை சொல்ல போறீங்களா அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க. இல்ல, அந்த கதையை நான் சொல்ல போறது இல்ல. அதோட ரொம்ப தொடர்பு பட்ட பேராசிரியர் கலைமாமணி கு ஞான சம்பந்தன் அவர்கள் தான் அது பற்றி நமக்கு சொல்ல போறாரு. சார், அது பத்தி சொல்லுங்க சார்.
1: நிச்சயமாங்க, கமல் அவர்களை நான் இப்ப சந்திச்ச விஷயத்தை கூட சொல்லிட்டு இருந்தேன். திருமாண்டி படத்துக்காக தான் போகணும். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா படங்கள் எல்லா இதுகளுக்கும் அந்த டிஸ்கஷன் படம் கூட இருப்பேன், கலந்துரையாடல. அப்ப இந்த விஸ்வரூபம் படத்தப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், அர்ஜுனனுடைய அந்த இது, அதாவது 12 ஆண்டு காட்டுல இருந்துட்டு 1 ஆண்டு மறைஞ்சிருக்கப்ப அவர் வந்து தன்னை வந்து ஒரு வடிவம் மாத்திக்கிறாரு, திருநங்கையாக அவர் மாத்திக்கிறாரு. மாத்திக்கிட்டு அது ஒரு சாபம் கொடுக்கப்பட்டு வரமா மாத்தினது அது. அப்போ அவர் வந்து அவர் இருக்கிற நாட்டை கண்டுபிடிச்சிட்டு துரியோதனாதீர்களை வந்து படையெடுத்து வந்துடுறாங்க. இப்போ அந்த பிராட நாட்டு இளவரசன் வண்டி போருக்கு போகிறான். யார் வண்டி ஓட்டுறது? இந்த திருநங்கையே வண்டி ஓட்டட்டுங்கிறாங்க. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவன் இறங்கி ஓடிடுறான் பயந்துட்டு. இந்த திருநங்கை விரட்டி போகிறாங்க, வந்துருன்னு சொல்கிறாங்க. முதல் சுத்து, ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்துல திருநங்கை அப்படியே அர்ஜுனனா மாறி வந்து அடி வெள்ளு தெரியுறாப்புல. இப்ப நீங்க விஸ்வரூபத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க, இந்த சீன் வரும். அவர் வந்து கையை அவுத்துட்டு சொல்லிட்டு அடிபார் பாருங்க. இதுல நான் ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தேன் அவருக்கு. வெள்ளி பாரதத்துல வந்து எல்லா சருக்கத்திலயும் கிருஷ்ண பரமாத்மாவை வர்ணிக்கிற பாட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு மாணவர் வந்து, என்கிட்ட 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் PhD பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து வில்லி பாரதத்தில் கண்ணன் பாடல்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இதுல ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தேன் கமல் சார். சில பேருக்கு தாய்மாமன் இருக்க மாட்டாங்க, அம்மாவோட பிறந்தவங்க. சில பேருக்கு தாய்மாமன் இருந்தாலும் இல்லாம இருப்பாங்க. இவருக்கு அதே மாதிரி, இவரை கொல்லணும்னே இருந்தா, யாரு கிருஷ்ணன் கொல்லணும்னே இருந்தா கம்சன், மாதுளனாகி, மாதுளன் தாய்மாமன், மாதுளனாகியும் ஏதுளனாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு. இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும். எப்படி பண்ணியும்னா, மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா அப்படின்னு இந்த பாட்டை சொன்னேன். சார் கமல் சார் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. மாயா ஆயா சொல்லுங்க, மாயா ஆயா நல்லா இருக்கே அப்படின்ட்டு. இப்ப நீங்க நம்ம கேட்ட பாட்டை அவர் தான் எழுதினாரு, அவரே பாடியிருப்பாரு. அந்த பாட்டுல மாயா ஆயாங்கிற அந்த வரி வந்து எல்லாரும் இருக்குதுன்னு சொன்னீங்களே, இது வந்து வில்லிபாரதத்துல வில்லிபுத்திராருடைய வரியை வந்தது. அது மட்டும் இல்ல, இசைஞானி கமலை கூப்பிட்டு எங்கேயா பிடிச்ச அந்த மாயா ஆயா அப்படின்னு கேட்டாராம். பாருங்க, எப்ப எழுதப்பட்ட 13-14 நூற்றாண்டுல எழுதப்பட்ட செய்தி இன்னைக்கு வந்து நம்மளை ஈர்க்கிற அளவுக்கு இருக்கு.
0: அதுதான் நம்ம இலக்கியங்களோட சிறப்பே. அதுதான் இன்னைக்கும் நம்ம இலக்கியங்களை எடுத்து என்னமா எழுதியிருக்காங்க பாருங்களேன், என்ன ஒரு பொருள் இதுல பொதிஞ்சிருக்கு பாருங்களேன் அப்படின்னு நம்ம சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்கோம்னா அதனுடைய சிறப்பு அதுவா தான் இருக்கு. நாம தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்காக இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க. இது 89.4 தமிழ் பண்பலை.

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545555300 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.
3: ஒன்னு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. 3 இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரண்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. 3 இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திர்ஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.

0: சரி, அந்த பாட்டை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நாம அப்படியே தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு நம்ம கலையகத்துக்கு கலை மாமணி தமிழ் பேராசிரியருக்கும் ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. இவர் வந்து அவருடைய பேச்சுக்கு பேச்சாற்றலுக்கு எவ்வளவு பெயர் பெற்றவரோ அதே மாதிரி அந்த நகைச்சுவை கலந்த பேச்சுக்கு ரொம்ப பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேச்சுல இயல்பாகவே அந்த நகைச்சுவை உணர்வு வந்து அப்படியே வெளிப்படும். இந்த நகைச்சுவை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த நகைச்சுவையோட அந்த தொடர்பு அது என்ன சார்?
1: அது ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கு எங்க அப்பா கடுமையான கோபக்காரரு, ஆனா அவர்கிட்ட நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அதோட நான் கிராமத்துல வளர்ந்த பையன், அதனால எனக்கு ரயில் பயணம், பஸ் பயணம், நம்ம திருவிழாக்கள் இதெல்லாமே நல்ல இது உண்டு, நல்ல தொடர்பான நண்பர்கள். இது தவிர நான் இப்போ கல்லூரில் படிக்கிறப்ப கையெழுத்து பத்திரிக்கை நடத்துவேன், எழுதுவேன், நாடகம் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். இதெல்லாத்துக்கு மேலே மதுரையில் நகைச்சுவை மன்றம்ங்கிறது ஒன்று. நான் வந்து 1991 அந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் டாக்டர் சேதுராமன் அவர்கள் அவர் தான் என்னை உருவாக்க சொல்றாரு. 36 வருஷமா நான் நடத்திட்டு இருந்தேன்.
0: சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில நகைச்சுவை வளர்க்கறதுக்காக ஒரு மன்றம் அமைச்சிருக்கீங்க.
1: அது சிறப்பா 36 வருஷம் நடந்துட்டு இருக்கு,
0: பெரிய விஷயம்.
1: அது தவிர தமிழ்நாட்டில் ஒரு 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல, நாகர்கோவில் தொடங்கி சென்னை வரைக்கும் நான் உருவாக்கி அதுல வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு கலக்க போகுது, அசத்த போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது, எல்லாரும் இங்கிருந்து வந்தவங்க தான். இது தவிர அமெரிக்காவில் டெக்சஸ்ல ஒரு தமிழ் சங்கத்தையும், லண்டன்ல சமீபத்தில் ஆன்லைன்ல ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். இது எல்லாம் என்ன, இது எதுக்குன்னு கூட நீங்க கேட்கலாம். இது எதுக்காகனா, நகைச்சுவையில நாங்க ஒரு முக்கியமான 3 விஷயத்தை நான் அதுல குறிப்பிடுவேன். நகைச்சுவை அமங்கலமா பேசக்கூடாது, ஆபாசமா பேசக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது. நகையுள்ளும் இன்னான் திருவள்ளுவர். 4 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு ஜோக் சொல்லி 3 பேர் சிரிச்சு ஒருத்தர் மறுத்தப்பட்டேன்னா அதுக்கு ஜோக்கு கிடையாது. அதனால ஹட் பண்றது இல்ல ஜோக்கு. இது வேணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கணும்.
0: ஒரு ஒரு சமீப காலம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நகைச்சுவை. இப்ப நீங்க சொன்ன அந்த பொருள் வந்து அப்படியே மாறி போன மாதிரி இருந்தது இல்லையா? ஒருத்தர் வந்து கேலி பண்றதுதான் நகைச்சுவை.
1: உதாரணமா ஒரு நண்பரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். என் நண்பர் நல்லவர், உத்தமர், இனியவர், இப்படி நான் சொல்லணும். அது போக அவர் மாதிரி ஒரு நன்றி உள்ளவரை நான் பார்க்க முடியாதுங்க. அப்படி சொல் இவ்வளவு வரைக்கும் சொல்லலாம். அவரு நாய் மாதிரி நன்றி உள்ளவர் சொல்லக்கூடாது. இதுதான் எளிவோமை. நான் எப்படி சொல்லணும் தெரியுங்களா? திருவள்ளுவர் சொன்ன நன்றி எறிதல் கிழக்கானவர் இவர் தாங்க. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாவும் இவில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குங்கிற திருக்குறளுக்கு அடையாளம் என் நண்பருங்க. இதுதான் உயர் ஓமை, இழி ஓமை பயன்படுத்தக்கூடாது. அதுதான்
0: சிறப்பு. சிறப்பு சிறப்பு சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் நாங்க உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி கேட்டவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ரொம்ப பெருமையான ஒரு தருணம் இது உங்களோட அளவலாவ கிடைச்சது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கலையகத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுடைய இன்றைய பயணம் வந்து சிறப்பா அமையணும் அப்படின்னு வாழ்த்திக் கொள்றேன். மிக்க நன்றி. நீங்க தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிக்கும் கூட
1: நிச்சயமாக நிச்சயமாக இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த 89.4 தமிழ் பண்பலை நேயர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல தமிழ்ல நீங்க உரையாடினீங்க.
0: என்ன
1: அறிமுகப்படுத்துறப்ப ஒரு அதிதி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு எனக்கு ஒரு வியப்பான சொல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அது புதிதானவர்னு அர்த்தம். புதிதானவர் இன்றைக்கு ஒரு புதியவர் வந்திருக்கிறார். தமிழ்ல என்னன்னா விருந்தினர், விருந்தே புதுமைன்னு தொல்காப்பிய சொல்லுது. அப்ப அவர் வந்திருக்காருங்கிற விஷயத்த அழகா சொன்னீங்க. நல்ல தமிழை வாரி வழங்கிய உங்களுக்கும் நம்முடைய 89.4 தமிழ் பண்பலை நிலையத்தை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும், நிறுவனர், தொழில்நுட்ப கலைஞர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்ற ஒரு மகிழ்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சிறப்பான ஒரு நேர்காணல், ஒரு உரையாடலா இருந்தது. ரொம்ப நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும்.
2: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நைன்டி ஒன்னு போடு.

0: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: You are listening to
4: Natchin and Nooru Paattu.

நிஜமாவே இன்னைக்கு நச்சுன்னு 100 பாட்டு இருக்கு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
2: அது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: மனதை
4: வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. வெரி வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் வீக்கெண்ட் வந்தாச்சு. நீங்கெல்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்ரி வீக் வீக்கெண்ட் வரணும் வீக்கெண்ட் வரணும் காத்திருப்பீங்க. ஸோ அப்படி இப்போ நான் வீக்கெண்ட்காக காத்திருக்கேன் டு கனெக்ட் வித் யூ பிகாஸ் 89.4 தமிழ் எஃப்எம் லிஸ்னர்ஸ், நீங்கள் என்ன எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் ஐ ஆம் மிஸ்ஸிங் யூ அ லாட். அப்போ இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரியோட நான் வந்தாச்சு. திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜனவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் எபிசோட் நிறைய ரெஸ்பான்சஸ், லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. மொதல் எபிசோடே எவ்வளோ பேர் கேட்பீங்க, மொதல் ஷோவே எவ்வளோ பேர் கேட்பீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தான் சம்திங்கிற சந்தோஷத்தோட தான் ஊருக்கு போறேன்னு நான் சொல்லியிருந்தேன். லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்மணிகள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எஸ் நிவேதா, ஐ ஹவ் கான் த்ரூ திஸ். இந்த லாங் டிஸ்டன்ஸில் 3 வருஷம் இருந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சில பேர் வந்து கல்யாணத்துக்கு பிறகு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என் கணவர் என்னை வந்து துபாய் கூட்டிட்டு வந்தார். அந்த 3-4 இயர்ஸ் கடக்கிறதுக்கு எனக்கு பட்ட பாடு. இதுலேயும் சில பேர்லாம், மேடம் 2 மாதம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு பிறகு என்னை வந்து ஊரில் வச்சுருந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட்டு வந்துட்டார், பட் அந்த 2 மாதம் நான் என் ஹஸ்பண்டை போட்டு படுத்தின பாடு இருக்கே, ஐ கான்ட் டெல் யூ. ஸோ எஸ் once again thank you for the feedback and love, and of course ungalde kadhagalum feature aga pogudhu. But today's episode, it's a pure fictional story, or thick thick train kadha da idu. So indha kadha maadhiri unga kadhaiyum feature aganum appadina neenga 89.4 tamil fm udaya social media pages ana facebook insta moolamum neenga anupalam, appadi illana engalde whatsapp number ana 0502528940 indha number ku anupalam, and rj niveda apdigra enoda instagram pakkathilum neenga anupalam. So உங்க கதையா வரப்போகுது அப்படின்னு நீங்க காத்திருக்கிற மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாரமும் நீங்க காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ட்ரெயின் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் மீராஸ் ட்ரெயின் ஜேர்னி. சோ இவங்க வந்து ஒரு ட்ரெயின் பயணத்துல சென்னை டு கோயம்புத்தூர் கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்காக ட்ரெயின் ஏறி உட்காரும் போது மொத்த ட்ரெயினுமே க்ரௌடா இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட் சீட், அதாவது இந்த 2 பேர் மட்டும் போற அந்த சிங்கிள் சீட் இருக்கு இல்லையா ஜன்னல் ஓரத்துல, அதுல ஆப்போசிட்ல அவங்க வந்து சீட் நம்பர் 27 காலியா இருக்கு. இந்த சீட் நம்பர் 27 தான்
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரகாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் FM.

0: ஒரு கதை சொல்றேன் சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. ட்ரெயின் பயணம் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு அழகான பயணம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க மிஸ் பண்ணக்கூடிய, அவங்க யாரும் பார்க்காத ஒரு பயணம்னு கூட சொல்லலாம். அதுலயும் துபாயில வளரக்கூடிய குழந்தைங்கெல்லாம் ட்ரெயின் பயணத்தை அவங்க மெட்ரோ ட்ரெயின்ல தான் பயணம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயினுடைய பயணங்கள்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அழகழகான பல மெமரிஸ் நிறைந்த ரயில் பயணங்கள் பத்தி ஒரு நாள் பேசலாம். ஆனா இந்த ரயில் பயணம் முழுக்க முழுக்க ஒரு திக் திக் ரயில் பயணம். மீரா சென்னையில ஒர்க் பண்றாங்க, கோயம்புத்தூர்ல அவங்க சொந்த ஊர். அவங்க சொந்த ஊருக்காக சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ரயில் பயணம் எடுக்கிறாங்க. இந்த ஜன்னல் ஓரத்துல இருக்கக்கூடிய ரெண்டு சீட்ல ஒரு சீட் புக் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மொத்த ட்ரெயினுமே கிரௌடா இருந்தும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சீட் மட்டும் காலியாவே இருக்கு. ரொம்ப நேரம், ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முதல்ல அவங்க தூங்கல, அது வரைக்குமே யாருமே வந்து உட்காரல. இவ்வளோ க்ரௌடான ட்ரெயின்லையும் இந்த சீட் நம்பர் 27ல ஏன் யாரும் வந்து உட்காரலன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல தூங்கிடுறாங்க. நல்ல தூக்கம், தூக்கத்துக்குள்ள நடுவில் திடீர்னு முடிச்சு பார்த்தா அழகா ஒரு பொண்ணு ஒரு வெள்ளை ட்ரெஸ், ஒரு அனார்கலி ஒயிட் சல்வார் போட்டு வந்து அங்க உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இவங்களை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு தூக்கத்துல இருந்து முடிச்சு பார்க்கும்போது தன் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு அந்த பொண்ணு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது மீராவை அதுக்கப்புறம் தூங்கவே விடல. நாளைக்கு நீ தான் என்னை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டான். அதுக்கப்புறம் அவளால தூங்கவே முடியல. முடிச்சு பார்த்து பல குழப்பம், யார் இந்த பொண்ணு, ஏன் திடீர்னு வந்தா, இந்த சீட்ல ஏன் வந்து உட்காந்தா, அவளை நான் எப்படி காப்பாத்த போறேன், அவ பேரு கூட எனக்கு தெரியாதே, அவளை பத்தி நான் யோசிக்கணும் அப்படின்னாலே சீட் நம்பர் 27 தானே எனக்கு தெரியும்னு இந்த குழப்பத்தோடையே யோசிச்சுட்டே இருக்கும் போது கோயம்புத்தூர் வந்துருது. கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லயும் பேக் எடுத்துட்டு குழப்பத்தோட வீடை நோக்கி நடந்து போய் ஒரு ஆட்டோ ஏறா. ஆட்டோ ஏறுற வழியில நியூஸ் பேப்பர் பாக்குறா. சரி, நியூஸ் பேப்பர் படிக்கலான்னு நியூஸ் பேப்பர் வாங்கி ரெண்டு பக்கம் திருப்பிட்டு 3வது பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய ஷாக். இந்த ஷாக், நீங்க, நான், மீரா, ஏன் அந்த சீட் நம்பர் 27 பொண்ணு எதிர்பார்த்துருக்க மாட்டா?

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா
3: இல்லவா? நிஜமா நிஜமாவே இன்னைக்கு நட்ஸ்

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நவேதா. ரயில் பயணங்கள் பல நேரம் அழகானது, ஆனா மீராவுடைய இந்த ரயில் பயணம் அவளை தூங்க விடல, அவளால தூங்க முடியல. இத பத்தி யோசிச்சு ரெண்டு நாட்கள் கடக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படி என்னதாவா அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல பார்த்தா, வழக்கமா எப்பவும் போல சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் ஏறினாவ தன்னுடைய ஆப்போசிட் சீட்ல யாரும் வந்து உட்கார்லையேன்னு யோசிச்சது ஒரு குத்தமா, அந்த சீட் நம்பர் 27 வெள்ளை கலர் நாற்காலி போட்டு வந்து தன் பக்கத்துல உட்காந்து, நாளைக்கு நீதான் என்னை காப்பாத்த போற அப்படின்னு சொன்ன பொண்ணு இறந்துட்டதா ஒரு செய்தி, அதை தான் அவ ஆர்டிக்கல்ல பாக்குறா. அந்த பொண்ணு இறந்த ஒரு புகைப்படம் அங்க தெரியுது. அடுத்த நாள் இறந்திருப்பாளா, இல்ல நேராவே போய் அவ எதுவும் சூசைட் பண்ணிருப்பாளா, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவ ஏன் தன்னை தேடி வரணும், இந்த குழப்பங்களோட சேர்ந்து பார்க்கும் போது அதே நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல இன்னொரு விஷயத்த அவ கவனிக்கிறா. அவ கூர்ந்து பார்க்கும் போது அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல பேக்ரவுண்ட்ல ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒருத்தர் கேமராவை உத்து பாத்துட்டு இருக்காரு. இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே, இந்த முகம் யாருது, இது யாருது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, அதே ட்ரெயின்ல முத நாள் ராத்திரி தன்னுடைய சீட்டுக்கு ரெண்டு சீட் பின்னாடி இதே நபர் உட்கார்ந்திருந்தாரு. அந்த நபர் ஆர்டிக்கல்லையும் இருக்கிறார். இவர் யார், இவரை பிடிச்சா இந்த பொண்ணு யாருங்கிறது தெரிய வரும். ஒருவேளை இவர் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாரோ, இல்ல இவர் தான் அந்த பொண்ணு சாகிறதுக்கு காரணமா இருந்திருப்பாரோ, இவங்க ரெண்டு பேரும் ஏன் வாழ்க்கையில ஏன் வரணும், இந்த குழப்பங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் 89.4 தமிழ் FM வித் மீ ஆர்ஜே நிவேதா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு பாட்டு

0: ஒரு கதை சொல்லிட்டேன் சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. கார்த்திக், மீரா, சீட் நம்பர் 27. இந்த மூணு கதாபாத்திரங்கள் தான் இந்த கதையுடைய முக்கிய கதாபாத்திரங்கள். இவங்களை சுத்திதான் கதையே நடக்குது. Why Meera had to face all this? 89.4 தமிழ் எஃப்எம் காக ஆர்ஜி நிவேதா. கார்த்திக் தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என் பேர் கார்த்திக், நான் உங்களை அந்த ரயில் பயணத்துல பார்த்தேன். சீட் நம்பர் 27ல வந்து உட்கார்ந்த அந்த பொண்ணையும் பார்த்தேன். இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். இதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா நீங்க நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா உங்களை தேடி அவ வருவா, உங்களை தேடி அவ வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பா. அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. மீராக்கு இப்போ இந்த கார்த்திகை நம்பணுமா வேண்டாமா ஒன்னும் புரியல. ஏன்னா அது ஒருவேளை ஒரு அமானுஷ சக்தியா இருக்குமோ? அந்த சோல் எங்க போறதுன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு தன்னை தேடி வந்திருக்கோ. அந்த பொண்ணு இறந்துட்டுதான் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். அதே பொண்ணை முதல் நாள் நம்ம பாக்குறோம். அந்த போட்டோல இருந்த பையனை நம்ம பாக்குறோம். அவர் நம்ம கிட்ட இந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ கார்த்திகை நம்புற தவிர வேற ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல, வேற ஆப்ஷனே இல்ல. அதே நேரத்துல அந்த ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த கார்த்திகை பத்தி விசாரிச்சு சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் ஒரு பக்கம் காத்திருக்கிறா. கார்த்திக் இப்ப சொல்றது, அந்த பெண் இறந்துட்டா. இறந்தது மட்டும் இல்ல, அவ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. பல பேரை பல வருஷங்களா அவ போய் சந்திக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ஆனா அவளை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே கார்த்திக் பல போட்டோஸ் எடுத்து அவ கண்ணு முன்னாடி வைக்கிறாரு. பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற பொண் நீங்க பார்த்த அதே பொண், பல வருஷங்களாக பல நகரங்கள்ல இதே பொண்ணு இதே வெள்ளை ட்ரெஸ்ல சுத்திக்கிட்டே இருக்கிறா. அப்ப அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் ஷீ இஸ் ட்ராப்ட். நாம தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும். நீங்க என் கூட சேர்ந்து வரீங்களா? அப்படி ஒருத்தங்க கூப்பிட்டா போயிட முடியுமா என்ன? Does she have a choice? No, she don't. Stay tuned to 89.4 Tamil FM. என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா? தமிழ்

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. மீரா கிட்ட சாய்ஸ் இல்ல, மீரா வேற ஆப்ஷனும் இல்ல. ஏன்னா கார்த்திக் சொல்றத அவ நம்புற மாதிரி ஒரு போட்டோ அவ கண்ணு முன்னாடி வந்து படுது. மீரா எதிர்பார்க்காத விஷயம் அந்த போட்டோல இருக்கு. மீரா உறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீடு, அந்த வீட்டு முன்னாடி இதே பொண்ணு இதே வெள்ளை ட்ரெஸ்ல இருக்கா. அப்ப நான் நிச்சயமா அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரியோ அதுக்கு முத நாளோ எல்லாம் இருக்கல, பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்து தன்னுடைய சோளுடைய ஒரு ஹாப்பினஸ்க்காக, தன் சோல் ஏதோ சொல்ல வர விஷயத்துக்காக அழிஞ்சிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உதவி தேவைப்படுது. அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்த்திக்கும் மீராவும் சேர்ந்து ஒரு ஆள் இல்லாத அபாண்டன் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பழைய டைரி. அந்த பழைய டைரி இவங்களை தேடி இவங்க கண்ணு முன்னாடி வந்து விழுகுது. நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இந்த டைரியில மட்டும் ஒரு ஒளி வெளிச்சம். அப்ப அந்த டைரி ஏதோ சொல்ல ஆசைப்படுது, ஏதோ சொல்ல வருது. அத தெரிஞ்சுக்கணும். திறந்து பார்த்தா எதுவுமே கார்த்திகால படிக்க முடியல, ஆனா மீராவால படிக்க முடியுது. முதல் பக்கத்தை திறக்கும் போது 1980 அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா கார்த்திக் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஒரு வெள்ள பேப்பர் மட்டும்தான் தெரியுது. மீரா நேரா வேக வேகமா கடைசி பக்கத்துக்கு போகும்போது யூ வில் ஃபைண்ட் திஸ் டைரி டுடே அப்படின்னு இன்னைக்கு டேட் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா மீரா இங்க தேடி வருவா, இந்த டைரிய படிப்பா அப்படிங்கிறது யாருக்கோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு அதனுடைய கடைசி பக்கத்தை பார்க்கும்போது டோன்ட் ட்ரஸ்ட் கார்த்திக் அப்படின்னு எழுதியிருக்கு. இத மீரா கார்த்திக் கிட்ட சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம தவிக்கிறா. இந்த தவிப்பு தன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? We have to find, right?
2: Kanna, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும். ஹுக்கும்.
3: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவ உள்ளது.
4: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
5: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
7: கனவா இல்லவா?

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நவேதா.
2: இப்ப மீரா கார்த்திக்கும் நம்ப முடியாது, அப்ப யார நம்புவா? மீரா ஜர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை சொன்னாங்களே, அவருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் அசோக். அசோக், ஐ ரியலி நீட் ஹெல்ப். இந்த மாதிரி என்ன ஒருத்தங்க வந்து பார்த்தாங்க, இது எல்லாத்தையுமே அவன் சொல்றான். ஆனா கார்த்திக் மாதிரி எல்லாருமே கேட்ட உடனே நம்பிடுவாங்களா? அசோக்கால இதெல்லாம் நம்ப முடியல. இருந்தாலும் மீரா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கறனால யார் இந்த கார்த்திக் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக மீராவை தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த போட்டோ எடுத்து காட்டும் போது போலீஸ் ஆபீசர் ஷாக் ஆகுறாரு. இந்த பேர், இந்த புகைப்படம், இது நிறைய மிஸ்ஸிங் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நிறைய மிஸ்ஸிங் கேசஸ்ல இந்த பேர் இருக்கு. அண்ட் அதே நேரத்துல கார்த்திக் யாருன்னு தெரிஞ்சுக்கிற எந்த க்ளூவும் அங்க இல்ல. அங்க இருந்த ஒரே விஷயம், இந்த பேரும் இந்த நபரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த நபரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. உடனே அசோக், we have to find, வா நம்ம போலாம் அப்படிங்கும் போது, இல்ல அசோக், இதை நான் தனியாவே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பொண்ணு என்ன தேடி வந்திருக்கா, இதுக்கு எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் இதை கார்த்திக்கிட்டே நேரடியா கேக்குறேன்னு நேரா மீரா கார்த்திக் சந்திக்கிறதுக்காக போற. அங்க போய் பார்த்து எல்லா விஷயங்களையும் சொல்லும் போது கார்த்திக், இல்ல இல்ல, நானே ட்ராப் ஆயிட்டேன். அந்த பொண்ணு என்னை தேடி வந்து எல்லா இடங்களையும் என்னை மாட்டி விடுறா. கண்டிப்பா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை நம்பிதான் ஆகணும்னு சொல்லும் போது எங்கிருந்தோ ஒரு குரல், அந்த குரல் அதே குரல், சீட் நம்பர் 27ல இருந்த அந்த பெண்ணுடைய குரல். அவனை நம்பாத, அவன் போய் சொல்றான், நீ தான் என்னை காப்பாத்தணும், நீ காப்பாத்துறதுக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். நம்ம பழைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு டனல் இருக்கு. அந்த டனலுக்குள்ள வந்தனா ஒரு அண்டர்கிரவுண்ட் சேம்பர் இருக்கு. அந்த சேம்பரை தேடி நீ வரணும், நீ வந்து என்னை காப்பாத்தணும், Please help me அப்படிங்கிற அந்த குரல். நவ் அவ போயே ஆகணும். யாருடைய உதவியும் இல்லாம அந்த இடத்துக்கு அவ தனியா போகணும். போவாளா மீரா? Stay tuned to 89.4 தமிழ் FM.
3: मुझे कैसे मिला है तुम्हें? Rolex. Rolex.
4: Sir. Yes sir.
5: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: Selutthayum Tamizhai.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. அந்த குரல், அந்த குரல் நேரா அவளை கொண்டு போகுது ஒரு ஓல்ட் அண்டர்கிரவுண்ட் சேம்பருக்குள்ள. அதுக்குள்ள பல புகைப்படங்கள், சொல்ல போனா 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் அங்க இருக்கக்கூடிய வால்ல இருக்கு. அதை பார்க்கும்போது எல்லா போட்டோலையும் இந்த பெண்மணி இருக்கிறாங்க. பல வருஷங்களாக, பல எரா, பல ஜெனரேஷன்ஸ் ஆக இருக்கிறாங்க. அங்க ஒரு மிரர், அந்த மிரருக்குள்ள ஒரு பெண்ணின் உருவம். அந்த பெண்ணின் உருவத்தை உறுத்து பார்க்கும்போது, எஸ் அதே பொண்ணு, அதே பொண்ணுதான் நான் அன்னைக்கு ராத்திரி சீட் நம்பர் 27ல வெள்ள நாற்கலி சல்வாரோட பார்த்தேன். புகைப்படத்திலையும் அதே சல்வார்ல தான் இருக்கு. அந்த மிரருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிறதையும் பார்க்க முடியுது. அதாவது அந்த மிரருக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு லேசா திரும்பி பார்த்த உடனே பயத்துல அலர்றா மீரா. ஏன்னா மிரருக்குள்ள ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்கிறா, மாட்டிக்கிட்டு இருக்கிறா. அவ மூச்சு விடுறா, அவ சத்தம் போடுறா, அவ ஏதோ பேச முயற்சிக்கிறா. ஆனா அவ பேசுறது எதுவுமே மீராவால கேட்க முடியல. என்னையோ சொல்றாளே, அவளை காப்பாத்தணுமேன்னு முயற்சிக்கிறதுக்காக முன்னாடி போகும்போது திடீர்னு தனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற ஒரு சத்தம் அவளுக்கு கேக்குது. திரும்பி பார்த்தா கார்த்திக் கன் பாயிண்ட்ல மீராக்கு முன்னாடி நிக்கிறா. நீங்க வந்திருக்க கூடாது, அவளை காப்பாத்த நீ முயற்சிக்க கூடாது, தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அந்த குரல், இந்த கண்ணாடியை ஓட, இந்த கண்ணாடியை ஓட அப்படின்னு கத்துது. அந்த கண்ணாடியை உடைச்சாதான் நீயும் தப்பிக்க முடியும், நானும் தப்பிக்க முடியும்னு. கார்த்திக் தன்னை நெருங்க நெருங்க பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சுத்தியல எடுத்து அந்த கண்ணாடிய வேகமா பலமா உடைக்கிறான். உடைச்ச நொடி அந்த பெண்மணி அங்கிருந்து விடுவிக்கப்படுறா. அதுக்குள்ள மீண்டும் போய் மாட்டிக்கிறா கார்த்திக். அவ்வளவுதான் கதை நினைப்பீங்கல்ல? கிடையாது. உன்னை தேடி நான் வருவேன்னு மீராக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு அந்த மிரருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான் கார்த்திக். இந்த மாதிரி கதைகளை கேட்கும் போது இதே மாதிரி கதைகள் நிறைய கேட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்படி தோணுதுன்னா சும்மா இருக்காதீங்க, எனக்கு சொல்லுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம் மூலமாகவும், ஆர்ஜி நிவேதா என்னுடைய இன்ஸ்டாகிராம் மூலமாகவும், ஆல்சோ 0502528940 நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் கதைகளை எனக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட I'll meet you again. Stay tuned to 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், and this is your ஆர்ஜி நிவேதா. தரா, டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழ் 89.4.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
9: தமிழ்

0: We'll be back after a short commercial break.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
1: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். Discover the power of Jetto. Buy now, pay in 2027. VAT on Jetto or 0% interest. 1 million kilometer-க்கு வாரண்டியும் இருக்கு. Selected models-ல up to 10,000 dirhams cashback. Free insurance கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 dirhams per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேடா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
3: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply.
4: Rende rende perukku naduvula dhaan potiye.
5: One
6: Chennai ECR Palm Shore.
5: Innone
6: OMR Beverly Heights.
5: Yes.
3: Nama VNCT Global in the summer ku Chennai ECR la beachside Bali style villas and Palm Shore phase 2 um Chennai OMR Kelambakkam la Beverly Heights phase 2 um grand ah pre-launch panna poranga. Indha rendu projects la endha villa book pannalum 15 lakhs spot price discount, 15 years rental and maintenance free offer. And kudave first 12 months ku EMI free.
7: Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. Neenga mudivu pannunga, ECR beach side la villa venuma illa OMR city side la villa venuma?
8: Joy Alukas la ungalukaga the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
9: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு 100.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
9: அவ்வளவுதான் அவளே சொல்லிட்டா. 4 o'clock to 8 o'clock every day evening correct with me RJ Bravo.
10: மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
2: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
3: Rocking with the best.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: போங்க
3: சந்தோஷம்
4: போடு 90s

0: We'll be back after a short commercial break.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ யூஏஇல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayutreat ayurveda dubai silicon oasis and dap 1 dubai.
3: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
4: சென்னை ஈசிஆர் ஃபார்ம் ஷோர், ஓஎம்ஆர் பெவர்லி ஹைட்ஸ்.
5: எஸ் நம்ம விஎன்சிடி குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ஈசிஆர்ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் ஃபார்ம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை ஓஎம்ஆர் கீழம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு இஎம்ஐ யும் ஃப்ரீ.
6: Meet BNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
8: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.
9: You're rocking with the DJ that

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
3: இது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
5: அடிங்க.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: Wow.

0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.
0: ஒண்ணு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. 3 இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரன்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. 3 இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திரஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
6: மணிபாலன்.

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545555300 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
1: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே.
3: சென்னை ECR பாம் ஷோர், OMR பெவர்லி ஹைட்ஸ்.
2: எஸ்,
1: நம்ம VNCT குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 EMI ஃப்ரீ.
3: Meet VNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
5: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.
6: You are listening to Club Tamil only on 89.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: டே தம்பி, அந்த ஐஸ் போட்டோ எடுத்து கொடு. இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்தரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு ஆசைதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
3: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
1: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கு சேலை கட்டி உள்ளான்ல.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்.
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
10: You're rocking with the DJ that keeps the hits coming.
1: Love Tamil.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: We are about to take it back.
3: You are listening to Club Tamil only on 89.4.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 91 போடு. 90s not out.

ஐயோ, நான் தான் கோளாறு மீன்ஸ் அவர் என்னோட பெரிய கோளாறாகிறேன்.

0: பாட்டாச்சு கேப்போம்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: என்ன சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இத சொல்லியாகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 05666-81234.
7: BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
8: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
9: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler. You're rocking with the DJ that keeps the hits coming.
10: Love Tamil on 89.4 Tamil FM.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சென்னையில பட்டய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
5: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
6: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 வாட் ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 திரம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 திரம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம் across Abu Dhabi, Dubai, Ajman and Ali today. Jetta UAE, a part of Elite Group Holdings. Use and see supply.
7: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு
8: சென்னை ECR Palm Shore.
7: இன்னொன்னு
8: OMR Beverly Heights.
7: Yes!
2: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECR-ல பீச் சைடு பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2-உம், சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2-உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years rental and maintenance free offer, and kudaway first 12 months ka EMI free.
0: Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. Neenga mudivu pannunga, ECR beach side la villa venuma illa OMR city side la villa venuma?

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. At Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு
5: சென்னை ECR Palm Shore,
4: இன்னொன்னு
5: OMR Beverly Heights.
4: Yes.
3: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர்
5: நீங்க முடிவு பண்ணுங்க. ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
6: செழித்தையும் தமிழை ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர்

0: to Club Tamil, only on 89.4 Tamil FM.
1: Rocking with the best. With the best.
2: என்னால முடியல மாமே, நீயே வாசி.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: You are listening to Club Tamil only on 89.

0: It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namu Radio, Namu Music.
2: We'll be back after a short commercial break.
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
5: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.
3: ஒண்ணு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. 3 இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரன்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. 3 இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திரஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.
6: You're rocking with the DJ that kick.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: We are about to take it back.
6: You are listening to Club Tamil only.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Break it off another hot explosive mix.
2: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. We'll be back after a short commercial break.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான் அவளே சொல்லிட்டா. 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo.
5: மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.

0: பாளையம் அட் பாக்ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
1: You're rocking with the DJ that keeps the hits coming. Love Tamil.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அண்ணாச்சி.
2: Take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: You're rocking with the DJ that

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: You are listening to Club Tamil only on 89.

0: Makamishi.
1: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். Let me see.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டு கெட்டு பழகுனே.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.